நேரம் 5:32 10:00 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மேற்கூட்ட அடுத்து ஒலிக்கிறது தேவியின் திருவிளையாடல். திரைப்படத்திற்காக பி. சுசீலா குழுவினரோடு பாடியுள்ள பாடல்.

நேயர்கள் இதுவரை கற்று ரசித்த இந்த நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிய புலரும் பொழுது. சில நொடிகளில் தொடர்வது வந்தே மாதரம்.

0: தொடர்வது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: अठारवां ब्रिक्स सम्मेलन आज से नई दिल्ली के भारत मंडप

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: அம்நேரில் 100.1 சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் நிறைய இப்பொழுது 6:11. நேயர்கள், இனி கேட்கலாம் தேனிசை பக்தி பாடல்களின் தொகுப்பு. பக்தி பாடல்கள் வழியாக இறைவனை வழிபடும் நேரம் இது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க முதலில் விளைக்கிறது நான் பாடும் என தொடங்கும் பாடல். தேர் சூழுந்தூர் சகோதரிகள் குரலில்

நேயர்கள் இதுவரை கற்று ரசித்த இந்த நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு வழங்கிய தேனிசை பக்தி பாடல்களின் தொகுப்பு. பக்தி பாடல்கள் வழியாக இறைவனை வழிபட்டோம்.

0: இன்னும் சில நொடியில் தொடர்வது சம்ஸ்கிருதத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: இயம் ஆகாஷவாணி சம்ப்ரதி வார்த்தாஹ ஸ்ரூயந்தாம் பிரவாச்சிகா ரிசாஜா. அத வார்த்தாஹ. அஷ்டாதசதமம் பிரிக்ஸ் சிகர சம்மேளனம் அத்ய நவதில்யாஹ பாரத மண்டபம் இத்யத்ர ஆரப்ஸ்யதே. த்விதிவசியமிதம் பவ்யம் சம்மேளனம் ஏகாதச பிரமுகோதயமானானாம் விகாசஷீலானாஞ்ச அர்த்தவ்யவஸ்தானாம் பிரதிநிதீம் பரஸ்பரம் சயோஜயிஷ்யதி. உச்சஸ்தரீயஸ்ய அஸ்ய சம்மேளனஸ்ய அவசரே பிரிக்ஸ் சதஸ்ய தேசானாம் நேதாரஹ வைஷ்விக சாசனம் பஹுபக்ஷவாத வியாபார நிவேஷ பிரௌத்யோகிகீ காத்யோர்ஜா சுரக்ஷா ஸ்வாஸ்திய சேவா மஹத்வபூர்ணாஹ ஆபூர்த்தி ஸ்ருங்கலாஹ சேத்யதேஷு பிரமுகேஷு விஷயேஷு சர்ச்சாம் கரிஷ்யந்தி. இதம் சிகர சம்மேளனம் பாரதஸ்ய அஸ்ய வர்ஷ

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு
1: நிகழ்ச்சி நிரல். நேயர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

0: காலை 7:15 திரையிசை, 7:30 ஆத் சவேரே, 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை. ஷேர்தலை டாக்டர் கே என் ரங்கநாத சர்மா அவர்களின் பாட்டு. எம்ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின். திருச்சூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம். என் குருபிரசாத் அவர்கள் கட்டம். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லே பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி. நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகானம், 12:40 மெல்லிசை. பிற்பகல் 1:10 இசை பேருரை. ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி வைபவம் நிகழ்த்தியுள்ளவர் சேதினிபுரம் வி பாஸ்கரன் அவர்கள். 2:30 திரைகானம், 3:00 கன்னட நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், மாலை 5:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர் ஷியாமா சுந்தர் அவர்களின் பாட்டு கேட்கலாம், ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், பி சாய் சங்கர் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 திரைகானம், 7:50 செய்தி கதம்பம், 8:10 மாறியது உள்ளம் நாடகம், எழுதியவர் ரவீந்திரன் அவர்கள், நடிப்பு டி கல்யாணசுந்தரம், ஆர் ஸ்ரீலேகா, எஸ் ஜெயகீதா, கே கண்ணன், சி ஆனந்த், லதா வெங்கடேஷ் ஆகியோர், அமைப்பு ஜே ஜெயா. 8:40 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 நேஷனல் கல்ச்சுரல் மேகசின், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 மேற்கத்திய இசை, 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகானம். இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள்.
1: அம்மா, நாளைக்கு எங்க ஸ்கூல்ல மரக்கன்று நடும் விழாமா? எங்க டீச்சர் எல்லாரையும் ஒவ்வொரு மரக்கன்று எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்கம்மா.
2: சூப்பர்டா கீர்த்தி, நம்ம தோட்டத்துல தான் மரக்கன்றுகள் இருக்கே, நீயும் எடுத்துட்டு போ.
1: கண்டிப்பாமா, நான் ஒண்ணு இல்ல நிறைய மரக்கன்றுகளை எடுத்துட்டு போய் நட போறேம்மா. மரம் வளர்த்தா காற்று நல்லா வரும், நிழல் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம மழை நல்லா பெய்யும்னு டீச்சர் சொன்னாங்கம்மா.
2: ஆமா கீர்த்தி, உண்மைதான். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் கட்டாயம் 2 செடிகளையாவது நட்டு மரமாக்கணும். அது நம்ம நாட்டுக்கும், நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும், நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. பிறந்த நாள், கல்யாணம், இது மாதிரி நிகழ்ச்சிகள்ல செடியையே பரிசா கொடுக்கலாம்.
1: அம்மா, அப்போ அடுத்த வாரம் என்னுடைய பிறந்த நாளுக்கு வர எல்லாருக்கும் மரக்கன்றையே பரிசா கொடுக்கலாமா?
2: இதுவும் நல்ல ஐடியாதான், அப்படியே கொடுத்துடலாம்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தெலுங்கில் செய்தி அறிக்கை ஹைதராபாத் அஞ்சல்.
1: ఆకాశవాణి నిలయంలో సమయం 7:05 తెలుగులో వార్తలు వింటారు.

0: திரைகானம் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆஜ் சவேரே டெல்லி அஞ்சல்.
1: समाचार सेवा प्रभाग प्रस्तुत करता है कार्यक्रम आज सवेरे।

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் திரைகானம். துவக்கமாக நம்ம வீட்டு பிள்ளை படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். ஸ்ரேயா கோஷல், பிரதீப் குமார்.

0: திரைகாணத்தில் அடுத்து பாரதிய சேனா.
1: நமஸ்கார், மைஹ் கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்ரி கே அர்த்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே एक एक नागरिक को ये गीत समर्पित है। हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है। रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूं। मैं हूं आपका कैलाश खेर।
2: अदम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना। जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना। हर संकट का समाधान है भारतीय सेना। भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना।

0: பாரதிய சேனா.
1: தொடரும் பாடலை கேட்கும் முன்,
2: எவ்ரி கிரேட் ஜர்னி பிகின்ஸ் வித் பீப்புள் கம்மிங் டுகெதர் டு லிசன், டு லேர்ன், டு இமேஜின் வாட்ஸ் பாசிபிள். திஸ் இஸ் த பிரிக்ஸ் 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: திரை கானத்தில் தொடர்ந்து பொன்மகள் வந்தாள் படத்திற்காக ஒலிக்கும் குரல் சின்மையே

0: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் சேர்த்தலை டாக்டர் கே என் ரங்கநாத சர்மா அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், திருச்சூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம், என் குருபிரசாத் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ராமச்சந்திரம் பாவையாமி முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, வசந்தா ராகம், ரூபகதாளம்.

அடுத்து நினு சேவிஞ்சின சுப்பராய சாஸ்திரி இயற்றியது எதுகுல காம்போஜி ராகம் மிஸ்ர சாப்பு தாளம்.

நேரம் இப்பொழுது 9:27. நேயர்களே, கேட்டுக்கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் சேர்த்தலை டாக்டர் கே என் ரங்கநாத சர்மா அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், திருச்சூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம், என் குருபிரசாத் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் ராமா ராமா குணசீமா, சுவாதித்திரனால் கிருதி, சிம்ஹேந்திர மத்தியமம் ராகம், ஆதித்தாலம்.

0: 8 seed Ben Shelton sets up men's singles title clash with top seed Alexander Zverev. And that is the end of this World News Bulletin.
1: நேரம் 10:30 ஆகாஷ்வாணி சென்னை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேயர்களினி கேட்கலாம் சுகமான ராகங்கள்.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses, and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: நேரம் 10:42:28. எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் சுகுமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து குங்குமச்சிமிழ் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள், மலேசிய வாசுதேவன், எஸ் ஜானகி.

0: எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: சுகமான ராகங்களில் தொடர்ந்து ராசையா படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். SP பாலசுப்ரமணியம், பிரீத்தி உத்தம் சிங்.

எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.

நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்டு. குரலமுதம் கேட்கலாம்.

முகமலர்ச்சி, வள்ளல் தன்மை, இன்சொல் கூறுதல், பிறரை மட்டந்தட்டாமல் இருத்தல் ஆகிய நான்கும் நல்ல குடியில் பிறந்தவர்களின் பண்புகளாகும். குறள் எண் 953 அதிகாரம் குடிமை.

0: முகமலர்ச்சி, வள்ளல் தன்மை, இன்சொல் கூறுதல், பிறரை மட்டந்தட்டாமல் இருத்தல் ஆகிய நான்கும் நல்ல குடியில் பிறந்தவர்களின் பண்புகளாகும். குறள் எண் 953, அதிகாரம் குடிமை.
1: குறள் அமுதம் கேட்டோம். தொடர்வது நிகழ்ச்சி நிரல். நேயர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் இனி இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து திரைகானம் ஒலிபரப்பாகும். 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி வைபவம். இசை பேருரை நிகழ்த்தியுள்ளவர் சேதினிபுரம் வி. பாஸ்கரன் அவர்கள். பிற்பகல் 2:30 திரைகானம், 3 மணிக்கு கன்னட நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். இன்று மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர். ஷியாமசுந்தர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர். சுவாதி ஸ்ரீ அவர்கள் வயலின், பி. சாய்சங்கர் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன். மாலை 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா. இரவு 7:10 திரைகானம், 7:50 செய்தி கதம்பம், 8:10 மாறியது உள்ளம் நாடகம், எழுதியவர் ரவீந்திரன் அவர்கள், நடிப்பு டி. கல்யாணசுந்தரம், ஆர். ஸ்ரீலேகா, எஸ். ஜெயகீதா, கே. கண்ணன், சி. ஆனந்த், லதா வெங்கடேஷ் ஆகியோர், அமைப்பு ஜே. ஜெயா. 8:40 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 நேஷனல் கல்ச்சுரல் மேகசின், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நேரம் 12:03:10. தொடர்வது திரைகானம். காலத்தை வென்று நிற்கும் காவிய கானங்கள் ஒலி உலா வரும் தருணம்.

0: Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: திரை கானத்தில் நிறைவாக குழந்தையும் தெய்வமும் படத்திற்காக ஒலிக்கும் குரல் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா.

மெல்லிசையில். அடுத்து டி என் கிருஷ்ணச்சந்தர் லதாராஜ் பாடியுள்ள பாடல். சுப்பிரமணியம் வரிகளுக்கு இசை எல். சுப்பிரமணியம்.

மெல்லிசையில் தொடர்ந்து டி எம் சவுந்தரராஜன் பாடியுள்ள பாடல். வங்கனூர் ஏ மோகனன் வரிகளுக்கு இசை சங்கர் கணேஷ்.

மெல்லிசையில் நிறைவாக பி. மாதுரி பாடியுள்ள பாடல். கபிலவாணன் வரிகளுக்கு இசை ஆர். சுதர்சனம்.

மாத்ருதேவோ பவா, பித்ருதேவோ பவா, ஆச்சாரிய தேவோ பவான்னு உபனிஷத்து சொல்றது. நாமும் பகவானை வழிபடுற பொழுது லக்ஷ்மி நாராயணர், உமா மகேஸ்வரர், வாணி ஹிரண்ய கர்ப்பர்னு சொல்றோம். அதுலேயும் முதல்ல அம்பாளுக்கு தான் இடம். அப்படியே நம்ம பெற்ற தாய் தான் முதல் இடம். என்ன காரணம்னா, அவ்வியாஜ கருணாமூர்த்தியாக இருக்கலாம் தாயார். நம்ம பெற்ற குழந்தை வயசான காலத்தில் நமக்கு சாப்பாடு போடுவானா, நம்மளை ரட்சிப்பானா, இல்லை முதியோர் இல்லத்தில் கொண்டு விடுவானாம்பத்திலாம் கவலைப்படாமல் அவ்வியாஜ கருணை, எதையுமே எதிர்பார்க்காத கருணையோடு இருக்கிறதுனால தான் அம்மாவுக்கு முதலிடம் கொடுத்தது உபனிஷத் மாத்ரு தேவோ பவா. அது மாதிரி நாம் பெற்ற தாயார் நமக்கு தாயார். இந்த ஜெகன் முழுக்க, இந்த உலகம் முழுக்க, சகலவிதமான ஜெகத்துக்கும் ஒரே தாயார் ஜெகன் மாதாவான ஆதி பராசக்தி. அவள் ஜெகன் மாதாவாக இருக்கிறாள். குழந்தை பிறந்த உடனே அம்மானு சொல்லி அழணுமா? அப்படி அது அம்மானு சொல்லி அழலைன்னா அந்த காரியத்தை இருக்கிறவா செய்ய முடியாது, ஆயிடும். அப்படி முதல்ல கூப்பிடுறது அந்த குழந்தை அம்மா அப்படிங்கிற ஒரு மாத்ருபாவம் தான். அதனாலதான் அம்மாவுக்கு முதல் இடம். அந்த நமக்கு அம்மா எவ்வளவு வசந்த தெய்வமோ அதே மாதிரி இந்த ஜெகத்துக்கெல்லாம் வசந்த தெய்வமாக இருக்கிறாள் பராசக்தி லலிதா மகா திரிபுர சுந்தரி ராஜராஜேஸ்வரி. அப்படி அம்பாலானவள் இந்த ஜெகத்து ஜீவன் ஈஸ்வரன் எல்லாவருக்கும் பிரபஞ்சத்தினுடைய இயக்கத்துக்கு எல்லாமே காரணமாக இருந்து கொண்டு பிரம்மா விஷ்ணு ருத்ரன் வாளுக்கெல்லாம் சக்தியை கொடுக்கிறாளாம் ஆதிசக்தி. அவள் தான் ராஜராஜேஸ்வரி மகாராஜி ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி நாம் பூஜை பண்ணுறமே அந்த ஆதி பராசக்தி தான். அப்படி அம்மா மேல பக்தி தான் முக்கியம். நான் காயத்ரியாக பரம் மந்திரம், நான் மாது தெய்வத்தம் பரம்னு வேதம்

எப்படி பெத்த அம்மாவை விட உசந்த தெய்வம் இல்லையோ, அதே மாதிரி காயத்ரி விட சிறந்த மந்திரம் இல்லையன்னு சொல்ற போது காயத்ரிக்கு அம்மாவை தான் உதாரணமா காமிச்சது. அப்பேற்பட்ட ஒரு கருணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய தாயார் நமது தாயார். இந்த உலகத்துக்கெல்லாம் ஜீவகத்துக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடியவள் ஆதி பராசக்தி ராஜராஜேஸ்வரி. நம்ம தேசத்தை பாரத தாயின்னு போடுறோம், நம்முடைய மொழியை தாய்மொழின்னு சொல்றோம். நதிகள் எடுத்துக்கோங்கோ, காவிரி நதி காவிரி தாய், கங்கா மாதாஜின்னு நாம் ஏன் ஸ்தோத்திரம் பண்றோம்னா அவளுடைய கருணை. அந்த கருணையை தான் நமக்கு தாயார் வடிவமாக இந்த உலகத்தை முழுக்க ரட்சிப்பதற்காக பராசக்தியாக அவதாரம் பண்ணுகிறாள். அப்படி பராசக்தி அவதாரம் பண்ற போது அவளை உபாசிச்சா நமக்கு என்ன வேணும், அவள்கிட்ட என்ன வேணும் அது வேணும்னு நாம் கேட்கவே வேண்டியது இல்லையா, நமக்கு என்ன வேணுங்கிறது அவளுக்கு தெரியும். அப்பேற்பட்ட ஒரு கருணையோடு கூட நமக்கு அனுகிரகம் பண்ணுவாளாம் பராசக்தி.

நடன பரமேஸ்வரன் 64 விதமான தந்திரங்கள், அதாவது பூஜா பத்ததி, பூஜை முறைகளை சொல்ற போது அம்பாள் பார்த்தா 64 விதமான பூஜா முறைகள் தந்திரங்கள் எல்லாம் சொன்னேன். ஆனா இவர் 64 சாரம் என்ன, ஒரு தந்திரம் ஒருத்தர பூஜை பண்ணினா அத்தனை பலன் கிடைக்கணும், அது என்னங்கிற போதாதான் 65வதாக ஸ்ரீ வித்யை அப்படிங்கிற அம்பால் உபாசிக்கக்கூடிய மார்க்கத்தை பரமேஸ்வரன் உபாசிக்கிறார், உபதேசிக்கிறார். ஈசா

ஆக 64 தந்திரங்களை காட்டிலும் இந்த 64 தந்திரங்களை நாம் நடைமுறையில உபாசிச்சின்னு வரபோது ஏற்படக்கூடிய அத்தனை பலனும் அம்பாள் மட்டும் உபாசித்தால் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காகத்தான் 65வதாக சாக்தம் என்று சொல்லப்படுகின்ற ஸ்ரீவித்யை அப்படின்னு அம்பாளுடைய உபாசன மார்க்கத்தை சாட்சாத் பரமேஸ்வரனே வெளியிடுகிறார், எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுகிறார். அப்பேற்பட்ட உத்தமமான ஒரு மகா புண்ணியமான ஒரு சரித்திரம் ராஜராஜேஸ்வரனுடைய வைபவம் ஆச்சரியமானது. ஏன்னா சகல தேவ தேவ சுரூபிணியா இருக்கலாம் அவளே, அவளே சர்வசக்தி தேவி, சர்வ வித்யா தேவி, சகல ஐஸ்வர்ய பிரதா தேவியாக சகலமும் தானே இருப்பதால அந்த ராஜராஜேஸ்வரனுடைய அனுகிரகம் இருந்தால் இம்மைக்கு வேண்டிய அத்தனையும் கொடுத்து மறுமைக்கு வேண்டிய மோட்ச சாம்ராஜ்யத்தையும் அம்பாள் அனுகிரகம் பண்ணுகிறாள்னு எத்தனையோ இந்த தேசத்தில் சாக்தர்கள் அம்பாலை உபாசித்து சத்கதி அடைந்திருக்கிறார்கள். தாரகாசுரன் ஒரு அசுரன், அந்த அசுரனுடைய ஒரு அட்டகாசம் தாங்க முடியல, பிரம்மாவை குறித்து தபஸ் பண்ணினாவும் கடுமையான தபஸ். பிரம்மா பிரத்யட்சமாகி, ஏ தாரகாசுரா உனக்கு என்ன வேணும்னு கேட்கிற போது, பிரபோ எனக்கு சாகாத வரம் வேண்டும்னா, மரணமில்லா பெருவாழ்வு வேணும்னு கேட்டான். இதுல யாரா இருந்தாலும் மரணம் இல்லாம கிடையாது, முடிவு இல்லாம இருக்காது, வேற ஏதாவது கேளு தரேன்னு சொன்னார் பிரம்மா. உடனே அவன் கேட்டான், பூமி, அந்தரம், வாயு, ஆகாசம், மூணு இடத்துல நான் வந்து ஒரு கோட்டை கட்ட போறேன், அந்த கோட்டையில நான் இருப்பேன், அந்த கோட்டையை யாராலையுமே அழிக்கப்படாது, அழிக்க முடியாது, அழிக்க கூடாத வாழ யாராலையும் அழிக்க முடியாதபடி இருக்கணும், ஆனால் பரமேஸ்வரன் மட்டும்தான் அழிக்கணும், அதை மாதிரி ஒரு வரம் கொடுன்னு கேட்டான் விசித்திரமா. பிரம்மாதேவ சரி இந்த வரம் கொடுத்துட்டார். அதே மாதிரி மூன்று கோட்டைகளை கட்டி கொண்டு அவனுடைய அட்டகாசம் தாங்க முடியல. தேவர்கள் எல்லாம் சிறைப்பிடித்தான், அடிமைப்படுத்தினான். திக்பாலகாலாம் இருக்கிற இடம் தெரியல, திக்கு கோத்திரம் ஓடுறாளாம். இதுக்கு என்ன முடிவுன்னு எல்லாரும் யோஜனை

எல்லாரும் பரமேஸ்வரனை குறித்து தபஸ் பண்ணி பகவான்கிட்ட அந்த தாரகாசுரனுடைய தொல்லை தாங்க முடியல, தேவர்களாகிய நாங்கள்லாம் எங்கள் ஜோலியே பார்க்க முடியல, எப்படியாவது தாரகாசுரனை நீங்கள் வதம் பண்ணி எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணுறா தேவர்கள் எல்லாம். அப்போ பரமேஸ்வரர் சொல்கிறார், பிரம்மா அவனுக்கு அசாத்தியமான வரங்கள்லாம் கொடுத்துருக்கார், அவனை சம்ஹாரம் பண்ண என்னால் முடியாது. அவன் ஸ்தாபித்த மூணு கோட்டைகள் இருக்கே அதுக்கு பேர் திருப்புறம்னு பேர். அந்த மூணு கோட்டையும் அழிச்சுடுறவன், ஆனால் அவனை சம்ஹாரம் பண்ணுறதுக்கு சிவகுமாரனாக சாட்சாத் முருகப்பெருமான் அவதாரம் பண்ணுவார், இங்கெல்லாம் போங்கன்னு சொல்லி எல்லாரும் திரும்பி வந்தார்கள். முருகப்பெருமானுடைய அவதாரம் எப்பொழுது ஆகப்போகிறது, தாரகாசுரன் எப்போ சம்ஹாரம் பண்ண போகிறான்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற பொழுது தட்சன் ஒரு யஜ்ஞம் பண்ணினான். தன்னுடைய மாப்பிள்ளையான பரமேஸ்வரனை அவமதிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு யஜ்ஞம் பண்ணினான். பரமேஸ்வரனுக்கு அழைப்பு இல்லை. தாட்சாயினி தேவி தன் பிறந்த வீட்டு பாசத்தினால எத்தனை சொல்லியும் கேட்காம அந்த யாகத்துக்கு போகிறான். யாகத்துக்கு போன இடத்துல தான் அவமதிக்கப்பட்டதுனாலே அந்த யாக குண்டத்திலே தன் உயிரை விட்டு விடுகிறாள். உயிரை விட்டுவிட்டு மீண்டும் தான் பரமசிவனையே அடைய வேண்டும், அவருடன் சேர வேண்டும் என்பதற்காக ஹிமவானுடைய புதல்வியாக சாட்சாத் பார்வதியாக அவதாரம் பண்றாள். இந்த தட்ச யஜ்ஞத்தினுடைய விற்த்தாந்தங்களை தெரிந்து கொண்ட பரமேஸ்வரன் அகோர வீரபத்திர கொண்டு அந்த யாகத்தை தும்சம் பண்ணி தான் அசாத்தியமான ருத்ர கோபத்தோடு கூட ருத்ர தாண்டவம் ஆட ஆரம்பித்தார். சத்யம்

யாருமே கிட்டக்க நெருங்க முடியாம ஒரு அசாத்தியமான கோபாக்கினியோடு கூட ருத்ரன் தாண்டம் ஆடிட்டு கடைசியில ஒரு நிலையில சாந்தம் அடைந்து தன்னுடைய ஆத்மீக நிட்டரா தன்னையே தான் தியானம் பண்ணிக்கொண்டு ஒரு மரத்தடியில உட்கார்ந்துறார் பரமேஸ்வரன். பட்

அப்படி ஆத்மீக நிஷ்டரா தன்னையே தான் தியானம் பண்ணித்து கொண்டு அசைக்க முடியாத கடுமையான நிஷ்டையில பகவான் உட்கார்ந்திருக்கார். தாக்ஷாயினி ஹிமவானுடைய புதல்வி பார்வதியாக அவதாரம் பண்ணி அந்த பரமேஸ்வரனே மீண்டும் அடைய வேண்டும் என்பதற்காக அவருக்கு பக்கத்தில் உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கா. தன் சுற்றி என்ன நடக்கிறது என்பதை தெரியாமல் தன்னைத்தானே தியானம் பண்ணி கொண்டு அவர் உட்கார்ந்துருக்கார் பரமேஸ்வரன். பார்வதி தேவி தினம் அவரை பிரார்த்தனை பண்ணிக்கிறா, மறுபடியும் எப்படியோ உங்கள் சொல் பேச்சை கேட்காம நான் தட்சனுடைய யஜ்ஞத்துக்கு போய் அவமானப்பட்டு என்னையே நான் இழந்து விட்டேன், மீண்டும் நாதா உங்களை அடைய வேண்டும் தினமும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காளாம், உன் சன்னதியை விட்டு ஒரு நிமிஷம் கூட நான் அகலமாட்டேன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காள் பார்வதி தேவி. சில நேரம் கூட தங்களை பிரியப்படாதுன்னு

பார்வதி தேவி தபஸ் பண்ணிட்டு இருக்கா. பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள், தாரகாசனுடைய அட்டகாசம் தாங்க முடியாம தேவர்கள்லாம் ரொம்ப கட்டப்படுறா. பரமேஸ்வரனும் சிவகுமாரனான முருகன் தான் அவனை சம்ஹாரம் பண்ண முடியும்னு சொல்லிட்டார். ஆனால் பரமேஸ்வரனும் ஆத்மீக நிட்டராக கடுமையான நிட்டையில இருக்கார். பார்வதி பக்கத்துல உட்காந்து சிசுரிஷ பண்ணிட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கா. பகவான் அவளை ஏறெடுத்தும் பார்க்கலையே. அந்த பரமேஸ்வரனும் பார்வதி இணைந்தா தானே முருகனுடைய அவதாரமாகும். இப்ப முருகனுடைய அவதாரம் எப்ப ஆகும் தெரியலையே. சுவாமி வந்து கடுமையான நிட்டையில இருக்காரு, எதையுமே தான் கவனிக்கவில்லையே. பார்வதி தேவி ஏறெடுத்தும் பார்க்கலையே. பார்வதி தேவி தினமும் தபஸ் பண்ணிட்டு இருக்கா, மீண்டும் பகவானோடு இணையணும்னு. அவ ரெண்டு பேரும் இணைந்தா தான் முருகனுடைய அவதாரம் ஆகும். முருகனுடைய அவதாரம் ஆனாதான் தாரகாசனுடைய வதம் ஆகும். இதுக்கு வந்து சரியான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படலன்னு எல்லாரும் கவலைப்பட்டு மகாவிஷ்ணு உட்பட கூடி ஒரு முடிவு எடுத்தார்கள். அப்படி கடுமையான நிட்டையில இருக்கக்கூடிய பரமேஸ்வருடைய நிட்டையை கலைக்கணும். முதல்ல நிட்டையை கலைச்சு அவருக்கு பார்வதி

அவதாரானாதான் தாரகாசுருடைய வதமாகும். இதுக்கு வந்து சரியான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படலன்னு எல்லாரும் கவலைப்பட்டு மகாவிஷ்ணு உட்பட கூடி ஒரு முடிவு எடுத்தார்கள். அப்படி கடுமையான நிட்டையில் இருக்கக்கூடிய பரமேஸ்வருடைய நிட்டையை கலைக்கணும். முதல்ல நிட்டையை கலைச்சு அவருக்கு பார்வதி மேல ஒரு மோகம் உண்டாகணும். அந்த மோகம் உண்டாதான் பார்வதியும் பரமேஸ்வரனும் இணைய முடியும். இணைந்தாதான் முருகப்பெருமான் அவதாரம் பண்ணுவார். முருகப்பெருமான் அவதாரம் பண்ணினாத்தான் தாரகாசுரனை சம்ஹாரம் பண்ண முடியும். இதுக்கு என்ன வழின்னு யோஜனை பண்ணி மன்மதனை கூப்பிட்டார்கள். ஹே மன்மதா, உன்னால ஒரு உபகாரம் ஆகணுமே. பிரம்மா கூப்பிடுறார், பிரம்மதேவா என்ன பண்ணணும் சொல்லுங்கோ. அதோ பார், கைலாசியத்தில் பரமேஸ்வரர் ஆத்மீக நிஷ்டராக கடுமையான நிஷ்டையில் இருக்க, அம்பாள் பார்வதி அவர் அடையணுங்கிறதுக்காக கடுமையான தபஸ் பண்ணிட்டு இருக்கா, அவரோ அம்பாலை திரும்பி கூட பார்க்கல. அவ ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் முருகப்பெருமானுடைய அவதாரமாகும். முருகனுடைய அவதாரம் ஆனாதான் அந்த தாரகாசுரனை சம்ஹாரம் பண்ண முடியும். இதுக்கு நீ உபகாரம் பண்ணணும்னா என்ன பண்ணணும் சொல்லுங்கன்னார். உன்னுடைய புட்ப பானம் இருக்கு இல்லையா, மலர் அம்பு, அந்த பரமேஸ்வரன் மேல பாரத்தை பிரயோகம் பண்ணு. அவர் நிட்ட கலைஞ்சு மோகம் ஏற்பட்டு பார்வதிய ஆசையோடு நோக்குவார். அந்த க்ஷணம் ரெண்டு பேரும் இணைந்தார்னா முருகப்பெருமான் அவதாரம் பண்ணுவார் அப்படின்னு பிரம்மா ஒரு உபாயத்தை சொன்னார். மன்மதன் நடுநடுங்கி போட்டான். நான் வல்லையா இந்த விளையாட்டுக்குன்னு. சாதாரண மனிதர்கள் சாதாரண தேவர்கள் எல்லாம் இருந்தா நான் விளையாடி பார்த்துருவேன். சாட்சாத் சர்வேஸ்வரன்ட்ட நான் போய் விளையாடிட்டு என்னுடைய புட்ப பானத்தை எதுன்னா திரும்பி உயிரோட வருவேனான்னு கவலையா இருக்கே, என் உயிர் இருக்குமான்னு பிரம்மாட்ட கெஞ்சரா நான் போக மாட்டேன் சுவாமிங்கிறான்.

பரமேஸ்வருடைய உடம்பு முழுக்க அக்னி, கைலியும் அக்னி, மூன்றாவது கண்ணு அக்னியா இருக்கிற போது நான் அவர் மேல புப்ப பானத்தை தொடுத்தேன்னா ஒரு க்ஷணம் நான் சாம்பலா போயிடுவேன், நான் உயிரோடு வர்றது நிச்சயம் இல்லை பிரம்மதேவான்னு ரொம்ப மண்டாடுறான். நான் போக மாட்டேன்னு சொல்றான் பிரம்மாட்ட. ஆனா பிரம்மா எவ்வளவோ சமாதானம் சொல்லி, அப்பா என்னை விட்டா, இதை உன்னை விட்டா வேற யாரும் அவ ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க முடியாது, நீ தான் போகணும்னு ரொம்ப சமாதானம் பண்ணி சொல்லி அனுப்புறார். அதே பிரகாரம் கைலாசத்துல பார்வதி தேவி தபஸ் பண்ணிட்டு இருக்கார். பக்கத்துல பரமேஸ்வரன் கடுமையான நிட்டையில் இருக்கிற போது மெல்ல தன்னுடைய புட்ப பானத்தை அவர் மேல எய்தான். புட்ப பானம் தன் மேல பட்ட உடனே பகவானுடைய நிட்ட கலைஞ்சது. நிட்ட கலைஞ்ச ஒரு நிமிஷம் பார்வதி தேவியை பார்த்தார், கண்ணில் அப்படியே மோகம் தெரிந்தது. ஆசையோடு பார்வதியை பார்த்தார். தேவர்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டார்கள். ஆஹா, பார்வதி பரமேஸ்வரன் இணைந்து விடுவார்கள், முருகப்பெருமானுடைய அவதாரம் ஆயிடும், தாரகாசுரனுடைய சம்ஹாரம் ஆயிடும் நினைச்சிருக்கிற அடுத்த நிமிஷம் நிலைமை என்னங்கிறத புரிஞ்சின்ற பரமேஸ்வரர் நிமிந்து பார்த்த எழுத்தா மாதிரி மன்மதன் தன்னுடைய புட்ப பானத்தை வச்சு நிற்கிறான். அப்படி மூன்றாவது கண்ணால பார்த்த க்ஷணம் அந்த மன்மதன் மேல அக்னி பாய்ந்து அப்படியே சாம்பலா போயிட்டான். தேவர்கள்லாம் நடுநடுங்கி போனார்கள். உடனே ஒரு சிவகணம் வந்து அந்த சாம்பலை ஒரு மனித ரூபமாக பண்ணினானா. மனித ரூபமாக பண்ணின அந்த சாம்பலை பரமேஸ்வரன் அப்படி திரும்பி பார்த்தார். அந்த சாம்பல்லேருந்து ஒரு அசுர மானிடன், ஒரு அசுரன் உருவம் கொண்டு எழுந்திருந்தான். அவன் தான் பண்டாசுரன். திரும்பி பார்க்கறான், எழுத்தா மாதிரி சாட்சாத் பரமேஸ்வரன் சர்வேஸ்வரன் சர்வ உலக நாயகன் நிற்கிறான். அப்படியே தனக்கு உயிர் கொடுத்தவர் இல்லையா, அவர் பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி அவர் சோத்திரம் பண்ண ஆரம்பித்தான் அந்த அசுரன் பண்டாசுரன். அப்படி பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணினோன்னே பகவானுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒன்றும் பரமேஸ்வரனை உபாசிக்கணும்னா ஒன்றும் கடுமையாக ஒன்றும் பண்ண வேண்டாம். ஒரு சொம்பு தீர்த்தத்தை தலையில் அபிஷேகம் பண்ணி ஒரு ஏக வில்வத்தை போட்டுவிட்டான்னா அப்படியே பரம சந்தோஷமாகி அவனுக்கு என்ன வேணுமோ அதுலேயும் கொடுத்துட்றார். அந்த பண்டாசுரனை பார்த்தார் பரமேஸ்வரன், ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. ஹே பண்டாசுரா, நீ ஒரு 60,000 வருஷம் வாழப்போகிற, அசுர சாம்ராஜ்யத்துக்கெல்லாம் நீ தான்

யாராவது உன்னை எதிர்த்து வந்தா அவளுடைய பலத்துல பாதி உனக்கு வந்துடும், அவளுடைய அத்திர சத்திரங்கள்லாம் ஒண்ணு பண்ணாது ஓடிப்போன்ட்டு. கேட்கணுமா பண்டாசுரன்? அசாத்தியமான ஒரு கர்ப்பம் தலைக்கு ஏற தான் தான் இந்த உலகத்துக்கெல்லாம் அதிபதி சக்கரவர்த்தி நினைத்து கொண்டு மறுபடியும் அவன் தேவர்கள் எல்லாம் விரட்டினான். தேவர்கள் எல்லாம் அவன் பட்டணத்தை விட்டு விரட்டி விட்டான். திக்பாலகெல்லாம் விரட்டினான். தானே ராஜா, தானே எல்லா உலகத்துக்கும் ராஜான்னு பிரகடனம் பண்ணி கொண்டு தேவர்கள் எல்லாம் ரொம்ப ஹிம்சிக்க ஆரம்பித்தான். தேவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவார்கள்? தருமாறி கொண்டிருக்கிறார்கள். நாடா, தாரகாசுரன், தாரகாசுரன் அழிப்பதற்காக மன்மதன் அழிச்சோம் அனுப்பிச்சோம். மன்மதனும் அழிந்தான். அவன் அழிந்தது போதாதுன்னு இன்னொரு அசுரன் பண்டாசுரன் கிளம்பி விட்டானே, இதுக்கு என்ன கத்தின்னு எல்லாரும் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள், தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா பண்டாசுரனுடைய அட்டகாசம் தாங்க முடியலையா. இந்த பண்டாசுரனுக்கு அசுர ஆச்சாரியராக இருக்கக்கூடிய சுக்கராச்சாரியார் சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார். இதுல என்ன விசேஷம்னா, அசுரனாக இருந்து சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி அசுர குணத்தோடு கூட இருந்ததுனால அந்த பண்டாசுரனுக்கு பரமேஸ்வரன் உயிர் கொடுத்ததுனால எப்பொழுதும் பரமேஸ்வரனை பக்தி பண்ணிட்டுதாகும். முதல்ல உத்தரவு போட்டால் எல்லாரும் பரமேஸ்வரனை வணங்கணும். எல்லா அசுரர் வீட்லேயும் பரமேஸ்வரனுடைய நாமசங்கீர்த்தனம் நடக்கணும். எல்லாரும் பரமேஸ்வரனுக்கு யஜ்ஜம் பண்ணணும். எல்லாரும் பரமேஸ்வரனை தியானம் பண்ணணும்னு சட்டம் போட்டான் முன்னாடி. அதே பிரகாரம் அசுரர்கள் எல்லாம் பரமேஸ்வரனை தியானம் பண்ணுகிறார்கள். தானும் அசுரனாக இருந்தாலும் எவ்வளவு கொடிய செயல்கள் எல்லாம் செஞ்சா கூட பரமேஸ்வரனை விடாமல் வழிபட்டு வந்தான் இந்த பண்டாசுரன். அப்போ பரமேஸ்வரனை வழிபடுற போது பண்டாசுரனுடைய பலம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக போயிட்டே இருக்கு. தேவர்களுக்கு வந்து பலம் குறைஞ்சிட்டே வருது. காரணம் பயம். எப்ப இந்த பண்டாசுரன் வந்து நம்மளை அழிச்சிடுவானோன்னு நினைச்சு நினைச்சு பயப்படுறாதனும். பயந்தாலே மனசும் தெளிவா இருக்காது, உடம்பும் தெளிவா இருக்காது, எல்லாம் குறையும். அதனாலதான் பெரியவாள்லாம் அந்த காலத்துல வெளியில

அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போவா. சாக்ஷாத் பரமேஸ்வரனுடைய திருநாமத்தை சொல்லிட்டு வெளியில போனா ஆபத்து இல்ல, ரோகங்கள்லாம் அகலும், பயம்லாம் அகலும்னு அந்த காலத்துல பெரியவாள்லாம் சொல்லிட்டு போவாளாம் வெளியில. அதே மாதிரி தேவர்களுக்கு பயத்தினாலே பாதி உடல் மெலிந்து போறது, மனசுல பலம் குறைஞ்சு போச்சு, சரீரத்திலும் பலம் குறைஞ்சு போச்சு. ஆனா பண்டாசுரனுடைய சிவபக்தியினால அவனுடைய பலம் ஜாஸ்தியா போயிட்டே இருக்கான். என்ன பண்றதுன்னு தெரியற போது மகாவிஷ்ணு யோஜனை பண்ணி பார்த்தார், இந்த பண்டாசுரன் என்ன பண்றது, கண்டதும் சுடுன்னு உத்தரவு போடுறதா, இல்ல இவனை என்ன பண்றதுன்னு தெரியலேன்னு ரொம்ப யோஜனை பண்ணி பார்த்தார். இவன் அப்படியே பண்டாசுரனை வளர விட்டோம்னா தேவர்களுக்கு உலகமே இருக்காது, தேவர்கள் இருந்தார்கள்ங்கிற அடையாளமே இல்லாம போயிடும், தேவர்கள் அத்தனை பேரையும் அழிச்சுடுவோம், இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணுமேனு யோஜனை பண்ணி தன்னுடைய மாயினாலே ஜெகன் மோகினின்னு ஒரு அற்புதமான ஒரு பெண்ணை படைத்தார். சகல சாமுத்திரிகா லட்சணங்களோடு கூடிய ஒரு அற்புத யுவதியாம், அவ்வளவு ஒரு அழகான ஒரு பெண்ணை படைச்சார். அம்மா ஜெகன்மோகினி நீ என்ன பண்ணன்னு தெரியுமா, இப்ப அந்த பண்டாசுரன் ஒருத்தர் இருக்கா, அவன் பண்ற அட்டகாசம் தாங்க முடியல, நேர பண்டாசுரனுடைய அரண்மனைக்கு போய் அவனை உன்னுடைய சாமர்த்தியத்தினால மயக்கு, உன் வசம் ஆக்கு, அவனை வந்து சிவபக்தி பண்ண விடாம அவனுடைய மனசை மாத்திடு அப்படின்னு ஜெகன்மோகினிய பணிக்கிறார் பகவான். ஜெகன்மோகினி தன்னுடைய தோழிகள் அழைச்சிட்டு முல்ல பண்டனுடைய அரண்மனைக்கு போக பாக்குறா. போற வழியில ஒரு அடர்ந்த காடகம், பெரிய காடு, அந்த காட்டுல பண்டன் தன் சகாக்களோடு கூட நீர்வீழ்ச்சியா, அந்த நீர்வீழ்ச்சியில குளிச்சுட்டு இருக்கான். தன் சகாக்களோடு கூட நீர்வீழ்ச்சியிலே ஸ்நானம் பண்ணி கொண்டிருந்தான் பண்டாசுரன். தன் தோழிகளோடு போன அந்த ஜெகன்மோகினி அங்க பார்த்தா, ஏ பண்டாசுரன் வந்தானா, பண்டாசுரா நீ நீர்வீழ்ச்சியில ஸ்நானம் பண்ணிட்டு இருக்க, இனிமே நீர் வீழ்ச்சி தான் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு அவனை தன் வசம் இழுக்கணும் என்பதற்காக சிங்கார ரசமாக மொல்ல சுஸ்வரமா பாட ஆரம்பிச்சாலாம். அப்படி ராக மாளிகையா சின்னது பெருசுமா சிங்கார ரசத்தோடு கூட நீர்வீழ்ச்சி கரலையில் நின்று பாடிட்டு அபிநயம் பண்ணிட்டு இருந்தால் இந்த ஜெகன் மோகினி. பண்டாசுரன் கேட்டா அற்புதமான ஒரு சங்கீதமா இருக்கு, காதுக்குள்ளால மனசை பூந்து இந்த ஆத்மாவை தொடர்றது, அது யார் பாடுறா அப்படிங்கிறா. கரையில அற்புதமான யுவதி அசாத்தியமான ஒரு சௌந்தரியத்தோடு கூட ஜில்லுன்னு அபிநயம் பண்ணிட்டு இருக்காள் ஜெகன் மோகினி. கரை ஏறி வந்தான் பண்டாசுரன், அந்த ஜெகன் மோகினியை பார்த்தான். பார்த்த உடனே அவளிடத்திலே மோகம் கொண்டான், அவளே சர்வமும் அப்படின்னு அவள் அடியிலே விழுந்தான். அவள் தான் எல்லாமே தனக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கூட அசாத்தியமான காதலும் மோகமும் கொண்டு அவளே கத்தின்னு கிடக்க ஆரம்பிச்சான். அதனால என்னாச்சு, சிவபக்தி நின்று போச்சு, அசுரருடைய வீட்டினுடைய சிவ யஜ்ஞங்கள்லாம் நின்னுது, அசுரர்களையும் இவனை பார்த்து சிவநாமாவளி சொல்றது, சிவநாம சங்கீர்த்தனம் பண்றதெல்லாம் விட்டுட்டாரு. இப்ப நாரதர் பார்த்தார், ஹே தேவேந்திரா, அந்த பண்டாசுரன் ஜெகன்மோகினியினுடைய ஒரு மோகத்துல மயங்கி கிடக்கா, அப்ப அவனுடைய பலம் குறைஞ்சிருக்கு, இதான் சரியான நேரம், நீங்கள் எல்லாம் நேரம் போய் சாட்சாத் பரதேவதைய உபாசி

வச்சு அவள்கிட்ட வரன் கேளுங்கோ, சாட்சாத் பரதேவத பரம கருணா மூர்த்தி, அவ அவதாரம் பண்ணினால்தான் இந்த பண்டாசுரனை அழிக்க முடியும். அதனால நேரத்தை வீணாடிக்காமல் உடனே நேரம் போய் பரமேஸ்வரியாக இருக்கக்கூடிய அந்த ஆதி பராசக்திய ஆதிசக்திய ஜெகன் மாதாவை உடனே தியானம் பண்ணுங்கோ, தபஸ் பண்ணுங்கோன்னு சொல்லி அனுப்புறேன்.

அப்படி கடுமையான தபஸ் செய்ய ஆரம்பித்தார்கள் தேவர்கள் அம்பாலை குறிச்சு. உடனே அசுர குருவாக இருக்கக்கூடிய சுக்கிராச்சாரியார் பார்த்தார், ஹே பண்டாசுரா, எப்பேற்பட்ட ஒரு சக்கரவர்த்தி நீ, இப்படி ஒரு பெண்ணே கெத்தின்னு அவ காலடியிலே கிடைக்கிய, எவ்வளவு பெரிய ஆபத்து உனக்கு வருது தெரியலேன்னு சொல்லிட்டு நேரா பண்டாசுரன் போனார். ஹே பண்டா, நீ என்ன மண்டா, எவ்வளவு பெரிய ஆபத்து வந்துட்டு இருக்கு, அந்த விஷ்ணுனுடைய மாயையினாலே ஜெகன்மோகினியாக ஒரு மாயையில கட்டுப்பட்டு நீ கிடைக்கையே, இந்திராதி தேவர்கள் எல்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்கா, அம்பாள் பிரத்யட்சம் ஆயிட்டா உங்க அசுர குலமே அழிஞ்சு போயிடும், உடனே போய் தேவர்களுடைய அந்த தபஸ் எல்லாம் கலை அப்படின்னு சுக்கராச்சாரியார் சொல்றார் குரு. உடனே பண்டன் தன் சேனைகளை எடுத்துக்கொண்டு தன் சகாக்களோடு கூட தேவர்கள் தபஸ் பண்ணக்கூடிய அந்த இடத்துக்கு போனான். அம்பாள் பார்த்தா அந்த பண்டனுடைய சகாக்கள் யாருமே நுழைய முடியாதபடி ஒரு மாயா பிரகார பிராகாரம் அமைச்சாலும் அங்க பண்டனுக்கு ஆச்சரியமா இருந்தது. தேவர்கள் அதோ உட்கார்ந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கா, நடுப்புற ஒரு பிராகாரம் மட்டும் கண்ணுக்கு தெரியுது, அதுக்குள்ள நாம போக முடியலையே நுழைய முடியலையே, எத்தையோ அஸ்திரங்கள் எல்லாம் போட்டு பார்க்கறான், அந்த பிராகாரத்தை அழிக்க முடியல. விசித்திரமா இருந்தது அவனுக்கு, எவ்வளவு பராக்கிரமம் பொருந்திய நாம் இந்த ஒரு சாதாரண ஏதோ ஒரு மறைவை நாம் தடுக்க அழிக்க முடியலையேன்னு ரொம்ப தாபப்பட்டு போயிடுறான். தேவர்கள் எல்லாம் பார்த்தார்கள், பயந்தார்கள். எப்படி இருந்தாலும் மண்டாசுரன் தான் நம்மளை அழிக்க போறோம், அதுல ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை, அதுல சந்தேகமும் இல்லை. அம்பாலோ இன்னும் பிரத்யட்சம் ஆகல, அதனால தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு முடிவுக்கு வந்தா, எப்படி இருந்தாலும் மண்டாசுரன் நம்மளை அழிச்சிட போறாங்கிறது உண்மை, அதனால என்ன பண்ணுவோம், பெரிய மகா யாக குண்டம் ஒன்று பண்ணுவோம், அந்த மகா யாக குண்டத்துல மகா யாகம் பண்ணணும். அந்த யாகத்துக்கு என்ன சாமக்ரியன்னு கேட்டா, தன்னுடைய சரீரத்தையே மகா ஆகுதியாக மகா மாம்சத்தையே ஆகுதியாக பண்ணி அம்பாளுக்கு அர்ப்பணம் பண்ணிடுவோம். அம்பாள் வந்து ரட்சிச்சா ரட்சிக்கட்டும், இல்லைன்னா சொர்க்கம் கிடைக்கும், இல்லையா மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி பெரிய ஒரு யோஜனை தூரத்துக்கு மகா யாக குண்டம் அமைச்சார்கள். மகாயாக சமாராஜ்யாயை நமஹ, லலிதா சஹஸ்ரநாமம் சொல்றது. மகாயாகம் அப்படிங்கிறது ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்தில் கணபதி, பாலா, திரிபுர சுந்தரி, ராஜமாதங்கீஸ்வரி, வாராகி அப்படின்னு சொல்லக்கூடிய அஞ்சு பேருக்கு அந்தந்த காலத்தில் செய்யக்கூடிய ஒரு யாகம் மகாயாகம்.

அந்த மகா யாகத்துடைய சாமக்ரிகள் நிறைய ஸ்ரீவித்யா சாஸ்திரங்கள் கிரந்தங்கள்லாம் சொல்றது. ஆனா தேவர்கள் பண்ணக்கூடிய இந்த மகா யாகம் எப்படின்னா, தன் சரீரத்தையே மகா மாம்சமாக மகா பூர்ணாகுதியாக அதை அர்ப்பணம் பண்ணி அம்பாலவுடைய பிரீத்தியை சம்பாதிக்கிறது. அதுக்காக யாக குண்டம் தயார் செய்தார்கள். தேவர்கள் வந்து அந்த யாகத்தை ஆரம்பிச்சு அதுக்கு பூர்ணாகுதியாக தன்னுடைய சரீரத்தில் ஒரு ஒரு பகுதியாக வெட்டி வெட்டி அதில் ஹோமம் பண்ண ஆரம்பிச்சார். ஹோமம் பண்ணி ஆரம்பித்து ஹோமம் மகா யாகம் நடந்துட்டு இருக்கு.

இந்த பண்டாசுரனுடைய ஒரு பிடியில் இருந்து எங்களை எல்லாம் காப்பாற்றணும் தேவி, அதுக்கு உங்களால தான் முடியும், வேற கத்தியே இல்லை, எங்களையே சரணடையணும் தாயின்னு அம்பாட்ட வந்து கடைசியா வந்து நின்று கெஞ்சரானா இந்திரன்.

அம்மா யாக குண்டத்தை அமைச்சு எங்களுடைய சரீரத்தையே நாங்க தியாகம் பண்ணி இனிமே இந்த வாழ்க்கை வேண்டாம், எல்லாமே வேண்டாம், அம்பாளுடைய திருவடியே அடைஞ்சா போறோங்கிற லெவல்ல நாங்க அந்த யாகத்தை பண்ணினோம். பரதேவத்தை பிரத்யட்சம் ஆகிட்டேல் இந்த பண்டாசுரன்ட்டேந்து எங்களை காப்பாற்றணும். அப்பதான் இந்த தேவலோகம் தேவர்கள் எல்லாம் யாருன்னு பின்னாடி வரவாளுக்கு தெரியும். நாம் அப்படி ஒரு கொடுமையாக பண்டாசுரனுடைய ஒரு அட்டகாசம் தாங்க முடியாம தேவிட்டு கெஞ்சனா. உடனே தேவி சொல்றா, ஹே தேவேந்திரா, தேவர்கள் அத்தனை பேரும் நான் ரட்சிக்கிறேன், இந்த அசுரனுடைய குலத்தை எல்லாம் சம்ஹாரம் பண்ணி துவம்சம் பண்ணிடும், கவலைப்படாத என்ன ஆகா.

ஏ தேவேந்திரா, தேவர்களே யாரும் கவலைப்பட வேண்டாம், இந்த பண்டாசுரனை நான் சம்ஹாரம் பண்ணி உங்களை எத்தனை பேரையும் ரட்சிக்கிறேன்னு அபயம் கொடுக்கிறாள் அம்பாள். உடனே பிரம்மா வரார். காமேஸ்வரியாக அம்பாள் அழப்படி வைக்கப்பட்டு நிற்கிறாளாம். சர்வாலங்கார பூஷித்தை சர்வாங்க சுந்தரியாக நிற்கிற காமேஸ்வரியிட்ட போய் பிரம்மா சொல்றார், அம்மா உனக்கு பட்டாபிஷேகம், சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. ஆனா பட்டாபிஷேகம் பண்ணணும்னா தனியா ஸ்திரீக்கு பண்றது அவ்வளவு விசேஷம் இல்ல. அதனால ஒரு புருஷனோட நீங்க பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும். அதனால உங்களுக்கு ஏத்த ஒரு புருஷனை நீங்க தான் தேர்வு செய்யணும்னு பிரார்த்தனை பண்றார் பிரம்மா. உடனே காமேஸ்வரியானவள் தன்னுடைய கழுத்தில் ஒரு மாலையை எடுத்து வேகமா ஆகாசத்தில் ஏறிய பொழுது அது பரமேஸ்வரனுடைய கழுத்தில் போய் விழுந்துதான். பரமேஸ்வரனும் அமங்கல வேஷத்தோட இருக்கார். இடுப்புல புலித்தோலு, யானைத்தோலு, கபாலம், கையில சுமஸ்தானத்தினுடைய ஒரு பஸ்மாக்கெல்லாம் பூசிக்கொண்டு ஸ்மசான வாசியாக அமங்கல வேஷத்தோடு இருக்கார். இந்த மாலையானது அவர் உடம்புல விழுந்த உடனே கோட்டி சூரிய பிரகாசத்தோடு கூட சகசிர மன்மத்தினுடைய ஒரு அழகோடு கூட காமேஸ்வரராக அங்க தோன்றினார் பகவான். பிரம்மா விஷ்ணு தேவர்கள் எல்லாம் நிற்கிறார்கள். அந்த காமேஸ்வரனி இவருக்கு பிரம்மா தான் பேர் வச்சார். கண்ணாலேயே அனுகிரக மண்டலத்தினால அப்படி வந்திருக்கிற கூடிய பரமேஸ்வரனுக்கு காமேஸ்வரர் என அமங்கலமான வேஷத்தில் இல்லாம சுகமா மங்களகரமா பகவான் வந்தான். அந்த காமேஸ்வரிக்கு விஷ்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அந்த காமேஸ்வர காமேஸ்வரி திருக்கல்யாண மகோத்சவம் அற்புதமா நடக்கிறது. அற்புதமான அந்த வைபவத்தை எல்லோரும் பார்க்கிறார்கள். இவாதான் ஆதி தம்பதினு பேர். முதல்ல இந்த பிரபஞ்ச இயக்கத்துக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடியவள் சக்தி. அந்த சக்தி தான் இப்ப ஆதி சக்தி. ஆதி தம்பதியாக சாட்சாத் காமேஸ்வரி காமேஸ்வரராக எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கிறார்கள். மண்டாசுரனை சம்ஹாரம் பண்ணக்கூடிய ஒரு நேரம் வந்துடுது. அந்த ராஜராஜேஸ்வரி லலிதா மகா திரிபுர சுந்தரி மண்டாசுரனை வதம் பண்றதற்காக தன்னுடைய பரிவாரங்களோடு புறப்பட்டு போகிறாள். மண்டாசுரனோ பெரிய மாயாவி. அத்தனை பராக்கிரமத்தோடு இருக்கக்கூடிய மண்டனை அழிப்பதற்காக தான் தன்னுடைய சகாக்களோடு போருக்கு போறா. அவளுக்கு துணையா சம்பத்கரி, அஸ்வாரூடா, தண்டநாதா, மந்திரினி, பல சித்திகள், பல சக்திகள், பல முத்ராதேவிகள், பல யோகினிகள் எல்லாரும் அம்பாலை சூழ்ந்துட்டு போறபோது கடுமையான யுத்தம் நடக்கிறதா. அப்படி யுத்தத்தில் நடக்கிற போது எல்லா மாயாவி வேலையும் பண்றான் அந்த மண்டாசுரன். எல்லாரும் எல்லாவற்றையும் எதிர்த்து அந்த மண்டனுடைய சேனாதிபதிகள், மண்டனுடைய மந்திரிகள், மண்ட புத்திரர்கள் எல்லாரையும் சம்ஹாரம் பண்றா அம்பாள்.

கடைசியாக விசுக்குரியன்கிறவன் என்ன பண்றான், இந்த அந்த யுத்தத்தில் வந்து அம்பால் ஜெயிக்கப்படாது என்பதற்காக ஒரு விக்ன யந்திரம் ஒன்று பிரதிஷ்டை பண்றான். அந்த விக்ன யந்திரத்தை அம்பால் வந்து கணபதியை ஸ்மரித்த உடனே கணபதி அந்த விக்ன யந்திரத்தை தகர்த்திடுகிறார். மகா கணேசின விக்ன யந்திர பிரகர்ஷிதா ஜெய் நமஹா சகஸ்ரநாம சொல்றது. மகா கணேசர் வந்து அந்த விக்ன யந்திரத்தை தகர்த்திடுகிற போது மண்டாசுரனை கடைசியாக மகா காமேஸ்வர அஸ்திரம் அப்படிங்கிற ஒரு அஸ்திரத்தை போட்டு அந்த பண்டாசுரனை வதம் பண்ணினால் தாயார் ஜெகத்து முழுக்க சந்தோஷப்பட்டார்கள். தேவர்கள் எல்லாம் புஷ்பமாறி பொழிந்தார்கள். பிரம்மாதி தேவர்கள் விஷ்ணு அத்தனை பேரும் அம்பால தோத்திரம் அன்றா இப்படி ஜெகத்காரண மூர்த்தியாக இருக்கக்கூடிய தேவ தேவ சுரூபணியா இருக்கக்கூடிய அம்பால எல்லாரும் பிரார்த்தனை பண்றார்கள். சுகோதண்ட புஷ்பேஷு பாசாங்குசதுர்புஜாம் சர்வதேயமவீமம்பாம் சர்வசௌபாக்ய சுந்தரி பிரார்த்தனை பண்ணி எல்லோரும் அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் அனுகிரகம் பண்றாள் அம்பாள். உடனே ரதி தேவி பிரார்த்தனை பண்றா அம்பாள்கிட்ட, தன்னுடைய கணவன் மன்மதன் சாம்பலாயிட்டானே அவனை மீண்டும் உயிர்ப்பிச்சு தரணும் பிரார்த்தனை பண்ற போது அம்பாள் காமேஸ்வரி காமேஸ்வரன் தன் கடைக்கண்ணால் பார்க்கிற போது காமேஸ்வரர் மீண்டும் திரும்பி பார்த்தால் மன்மதன் மீண்டும் உயிரோடு எழுந்தான். உயிரோடு எழுந்த மன்மதன் அம்பால சோத்திரம் பண்றா, மீண்டும் உயிர் கொடுத்திய அம்மா. வந்தே காமகலாம் திவ்யாம் கருணாமய விக்ரஹு மகா காமேச மகிஷீம்

அப்படி மன்மதன் மீண்டும் உயிர் பெற்று பார்வதி பரமேஸ்வரனுடைய திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. எல்லாரும் திருமுருகப்பெருமானுடைய அவதாரத்தை எதிர்நோக்கி இருந்தார்கள். சிவபெருமானுடைய ஆறு முகங்களிலிருந்து தோன்றிய ஒரு தீப்பொறிகள் மூலமாக முருகப்பெருமான் அவதாரம் பண்ணி அந்த தாரகாசுரனை சம்ஹாரம் பண்ணினார். உலகமெல்லாம் சுபிக்ஷமா க்ஷேமமா இருந்தது, எல்லோரும் அமைதியாக இருந்தார்கள். கொடிய அசுரத்தனமான எல்லாம் அடங்கினது. அப்படி பரதேவத்தை வந்து சர்வசக்தி தேவியாக இருக்காள், சர்வ ஜானமையாக இருக்கிறாள், சர்வ ஐஸ்வர்ய பிரதாவா இருக்கிறாள், சர்வ மிருத்து பிரசமணியாக இருக்கிறாள், சர்வாங்க சுந்தரியாக இருக்கிறாள், சர்வ வியாதி விநாசினியாக இருக்கிறாள் அப்படிங்கிற ஒரு அன்பாளுடைய ஒரு பரிபூர்ணமான கிருப்பை. அம்பாளுடைய உபாசனையினால நமக்கு என்ன வேணுமோ அத்தனையும் அம்மா மாதிரி அவர் கவனிச்சிருந்தால்தான் ஜெகன் மாதாவானால். அந்த அம்மாளுடைய பரிபூர்ணமான கிருப்பை இருந்ததுன்னா நித்தியஸ்ரீ நித்திய மங்களமாக எப்பொழுதும் நிரந்தரம் ஆனந்தமாக இருந்து கொண்டு மோட்ச சாம்ராஜ்யம் கிட்டும் என்பது பெரியவர்களுடைய வாக்கு.

0: குருப்யோஸ்து மங்களம் சர்வேஷாமஸ்து பக்தானாம் நித்யஸ்ரீ நித்யமங்களம் ஸ்ரீ மாத்ரே நமஹ.
1: இதுவரை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி வைபவம் இசை பேருரை கேட்டீர்கள். நிகழ்த்தியவர் சேதினிபுரம் வி பாஸ்கரன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் செய்தி அறிக்கைகள், டெல்லி அஞ்சல்.
2: Good afternoon. This is Akashwani and I'm Shagun Chopra with the midday news. The headlines. BRICS summit under India's presidency to begin shortly in New Delhi. Focus on global governance, multilateralism, trade, security and supply chains. World leaders assemble for the two-day summit. Prime Minister Narendra Modi to hold bilateral talks with Chinese President Xi Jinping this evening. Prime Minister Modi holds bilaterals with his Malaysian, Vietnamese and Ethiopian counterparts. Also confers with Crown Prince of Abu Dhabi. Houthi rebels in Yemen see strategic islands tightening grip on Red Sea shipping route. Saudi Arabia shuts vital pipeline after attack. Orange alert for heavy to very heavy rainfall over Chhattisgarh, Telangana and Vidarbha for today. And in hockey, Indian women team enters Junior Asia Cup 2000.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: திரைகானம் கேட்கலாம். விஐபி திரைப்படத்திற்காக ஹரிஹரன் சித்ரா பாடிய பாடல்.

0: innovation, cooperation and sustainability. With a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: திரைக்கானத்தில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் உல்லாசம் திரைப்படத்திற்காக பாடலை பாடியிருப்போர் உன்னிகிருஷ்ணன், ஹரிணி.

0: கேட்டீர்கள்.
1: சாக்ஷி, எனக்கு 1,00,000 ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கதா? எஸ்எம்எஸ் வந்திருக்கு. என்ன சொல்ற?
2: ஆமா, நான் இப்ப இந்த லிங்கை கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார் எல்லாம் கேக்குது. அதை நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்குமா?
1: நான் இதை ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கி கொடுக்கறேன்.
2: ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் எல்லாம் கிளிக் பண்றத நிறுத்து. நமக்கு எஸ்எம்எஸ் மூலமா இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு லிங்க் அனுப்பி நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இதை நீ பண்ணாத. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா, என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத.
1: இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்கை கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.
3: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

மகாதேவன், அலிசா மெண்டோசா, கிளிண்டன் சூரஜ் ஜெகன் ஹாகூ கேரலிசா மொண்டெரோ கேளி கார்த்திக் காலிங் கார்த்திக். ಈ ಚಿತ್ರದಿಂದ ಆಯ್ದ ಕೆಲವು ಹಾಡುಗಳನ್ನು

0: rua.gov.in. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பார்மசியூட்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் கொல்கத்தா, ராஷ்ட்ரிய ஔஷதிய சிக்ஷா எவம் அனுசந்தான் சன்ஸ்தான் கொல்கத்தா ஆமந்திரித் கர்த்தா ஹை ஔஷதிய ரசாயன் விஜயான் விபாக் மே பிராத்யாபக் பத் கு பர்னே கே லியே ஆவேதன், ஆவஷ்யக் ஷைக்ஷிக் எவம் வாஞ்சனீய யோகியதா அனுபவ் ஔர் சாமான்ய நிர்தேஷோ கே பாரே மே அதிக் ஜான்காரி கே லியே கிருப்யா தேகியே ராஷ்ட்ரிய ஔஷதிய சிக்ஷா எவம் அனுசந்தான் சன்ஸ்தான் கொல்கத்தா கி வெப்சைட் www.niperkolkata.edu.in. आवेदन करने वालों को हमारी शुभकामनाएं. आज के रोजगार समाचार में बस इतना ही. कल हम इसी कार्यक्रम में आपसे फिर मिलेंगे. तब तक के लिए नमस्कार.
1: This program was produced and presented by the

0: நேரம் இப்பொழுது 5 மணி.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
0: அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் ஆர் ஷியாமசுந்தர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், பி சாய் சங்கர் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ரங்கநாதுடே, ராகம் சௌராஷ்டிரம், ரூபகதாளம், தஞ்சாவூர் பொன்னையா பிள்ளை இயற்றியது.

அடுத்து எந்துக்கு நிர்தயா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ஹரிகாம்போதி ராகம், ஆதி தாளம்.

எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர் ஷியாமசுந்தர் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், பி சாய்சங்கர் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் அடுத்து கா வா வா என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், வராளி ராகம், ஆதி தாளம்.

நிறைவாக வசுதேவ சுதம் தேவம் ஸ்லோகம் தொடர்ந்து கல்யாண கோபாலம் சிந்து பைரவி ராகம் கண்டச்சாப்பு தாளம் நாராயண தீர்த்தர் தரங்கம்.

0: அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஆர் ஷியாமசுந்தர் அவர்களின் பாட்டு கேட்டோம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், பி சாய்சங்கர் அவர்கள் மிருதங்கம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஹிந்தியில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார். ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மை தேவேந்திர திரிபாதி. भारत की अध्यक्षता में नई दिल्ली के भारत

0: The BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: நிகழ்ச்சி நிரல். இந்த அலைவரிசையில் இனி இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:10 விஸ்லேஷன் டெல்லி அஞ்சல், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 திரைகாணம், 7:50 செய்தி கதம்பம், 8:10 மாறியது உள்ளம் நாடகம் எழுதியவர் ரவீந்திரன் அவர்கள், நடிப்பு டி கல்யாணசுந்தரம் கல்யாண்ஜி, ஆர் ஸ்ரீலேகா, எஸ் ஜெயகீதா, கே கண்ணன், சி ஆனந்த், லதா வெங்கடேஷ் ஆகியோர், அமைப்பு ஜே ஜெயா. 8:40 திரைகாணம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 நேஷனல் கல்ச்சுரல் மேகசின், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 மேற்கத்திய இசை, 11:40 திரைகாணம். நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள்: நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனியராகம், உஸ்தாத் அலாவுதீன் கான் அவர்களின் சரோடிசை, அமர் சங்கீத் அவர்களின் வயலின். அதிகாலை 4:10 பொங்கும் மங்கலம், பாடிய நல்லூர் இ பழனி அவர்களின் நாகசுரேசை, கரிகாமலை கே எஸ் ஆறுமுகம் அவர்கள் தவில். 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:15 திரை இசை, 7:30 ஆச்சவேரே, 8:30 திரைகானம், 9:00 இசைப்பெட்டகம், முடிக்கொண்டான் வெங்கடராமா ஐயர் அவர்களின் பாட்டு, என்சிஎச் கிருஷ்ணமாச்சாரியலு அவர்கள் வயலின், தண்டமுடி ராமமோகனராவ் அவர்கள் மிருதங்கம். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லேபூ தண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் ஆராதனா பக்தி பாடல்கள், பகல் 12:00 திரைகானம், 12:40 மெல்லிசை, 1:10 இசைமலர், ஆர் திவ்யா அவர்களின் பாட்டு, ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், மன்னார்குடி வி ஸ்ரேயஸ் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகானம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஜ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா, 5:00 அரங்கிசை. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது விஸ்லேஷன் டெல்லி அஞ்சல்.
3: ஆகாஷ்வாணி சமாச்சார் சேவா பிரபாக் கி பிரஸ்துதி विश्लेषण।
4: नमस्कार, आकाशवाणी समाचार के कार्यक्रम विश्लेषण के नए अंक में आपका स्वागत।

0: 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: திரைகானத்தில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் திரைப்படத்திற்காக பாடலை பாடியிருப்பவர் ஜெசி கிஃப்ட்.
2: Top music on that.

0: எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் ராசையா திரைப்படத்திற்காக. பாடலை பாடியிருப்போர் அருண்மொழி, பவதாரிணி.

0: in the physical education activities, in the classes, in the schools, all that data has to be prepared. This generation is of a disciplined nature. They want delivery, they want results. They are disciplined, they are devoted, but they want results. We will utilize in the interest of our country. Then only we will be in the real sense Gen Z. What is being discussed throughout the country now? What are we as Gen Z is, we have got all energy with us. We have got all talent and skill and everything. But it will be channelized and used in a proper way. Physical Educational Foundation of India, Tamil Nadu chapter. I must congratulate, I must really thank them. As I told them, they admitted to you also that this was a new thinking now. Always I was called for academic discussions. So all these things matter, my dear friends. This matters, and the results are not for today, for our next day. That is, let us work together for doing this, getting our better Tamil Nadu. Better Tamil Nadu people, our talented people will be shining at the higher level. That is what we are expecting.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். செமிகண்டக்டர், அரிய வகை கனிமங்கள், தூய எரிசக்தி, உள்கட்டமைப்பு மற்றும் திறன் மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து மலேசிய பிரதமருடன் ஆலோசித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பசுமையான மேம்பட்ட சுற்றுச்சூழலை உருவாக்கும் வகையில் மரம் நடும் இயக்கத்தில் பங்கேற்க நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்வோம் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். சிவில் விமான போக்குவரத்து துறையில் இந்தியா முன்னிலை பெற்றுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். மனநல ஆலோசனை பெறுவதற்கான தொலைபேசி வழி சேவையை 1-4-4-1-6 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பெறலாம் என்று மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: implementation mechanism to ensure that the grouping's institutional momentum is maintained despite the changing chairship every year. The Prime Minister said the mechanism would enable follow-up of all initiatives and outcomes through the Troika. The Prime Minister said BRICS countries will have to work on a new and ambitious agenda for the next 20 years. The Prime Minister also proposed to establish a seafarers' emergency support network to connect the maritime authorities and diplomatic missions of relevant countries to facilitate assistance during difficult times. Prime Minister Modi said the time has come to translate the unity and consensus among BRICS countries into concrete outcomes on the global stage. Mr. Modi said resilience, innovation, cooperation and sustainability have been India's foremost priorities as chair. Guided by these priorities, India has laid special emphasis on connecting BRICS cooperation directly with the common people. On the issue of reform in the United Nations Security Council, the Prime Minister emphasized that it can no longer be postponed. External Affairs Ministry today said that the consensus on the New Delhi Declaration at the BRICS summit was reached due to the year-long engagement at various levels during India's BRICS chairship. Addressing the media this evening at Bharat Mandapam in New Delhi, Secretary ER Sudhakar Dalela said adoption of the New Delhi Declaration was among the defining outcomes of India's chairship. He added that India's chairship has been people-centric. Mr. Dalela thanked BRICS nations for their collaboration during India's chairship. Prime Minister Narendra Modi and President of China Xi Jinping today reaffirmed that India and China should take a strategic and long-term perspective of their ties and differences should not become disputes. During their bilateral meeting on the sidelines of BRICS summit in New Delhi, the two leaders welcomed the steady progress in India-China bilateral relations since their last meeting in Tianjin in August last year. Prime Minister highlighted that both sides must be guided by three mutuals: mutual respect, mutual sensitivity and mutual interest. He emphasized that peace and tranquility in the border areas remains an essential basis for the continued development of bilateral relations. The Central Bureau of Investigation, CBI, today successfully secured the extradition of Red Notice subject Amritpal Singh, alias Gurpal Singh, from Moldova to India. The wanted fugitive was extradited by the CBI in coordination with the Ministry of External Affairs, the Ministry of Home Affairs and Punjab Police. A team of four members of Punjab Police were sent to Moldova to bring back the fugitive. The investigation agency said that he was wanted in multiple serious criminal cases registered in Punjab. In US Open tennis, defending champion Arina Sabalenka will take on Elena Rybakina in the women's singles final tonight. Alexander Zverev will face Ben Shelton in the US Open men's singles final tomorrow. And that is the end of this news bulletin.
1: நேரம் இப்பொழுது 8:10.
2: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்கவிருப்பது மாறியது உள்ளம் நாடகம். எழுதியவர் எஸ். ரவீந்திரன். இதில் நடித்தவர்கள் டி. கல்யாணசுந்தரம் கல்யாண்ஜி, ஆர். ஸ்ரீலேகா, எஸ். ஜெயகீதா, கே. கண்ணன், சி. ஆனந்த், லதா வெங்கடேஷ். அமைப்பு ஜே. ஜெயா. மாறியது உள்ளம் நாடகம்.
3: ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்.
4: முக்கியமான விஷயமா?
3: நாளையிலிருந்து எனக்கு ரிட்டையர்மெண்ட், அதாவது கட்டாய ஓய்வு. அதனால இன்னைக்கு எனக்கு ஃபேர்வெல் பார்ட்டி வச்சுருக்காங்க கோமதி. இனிமே உனக்கு ரெஸ்ட்டு தான். காலையில் நீ சீக்கிரமாக எழுந்து கஷ்டப்பட வேண்டாம். என்ன
4: இதில் எனக்கு என்னங்க கஷ்டம் இருக்குது? எத்தனை வருஷமாக வேலை செய்கிறேன், எனக்கு கொஞ்சம் கூட அலுப்பே வராதுங்க. ஆனால் இனிமேல் உங்களுக்கு தான் ரொம்ப போர் அடிக்கும். எப்படி காலத்தை ஓட்ட போகிறீங்களோ தெரியல, அதான் கவலையாக இருக்குது.
3: ஆ, நீ சொல்கிறதும் சரிதான். இந்த வேலையில் என்ன, வேற எங்கேயாவது வேலைக்கு போகணும்.
4: ஆ, இதை பாருங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், உழைச்சதெல்லாம் போதும். நீங்கள் உடம்ப பத்திரமா பார்த்துட்டு வீட்டில் இருக்கிற வேலைகளை செஞ்சாலே போதும். எனக்கு கூட மாட கொஞ்சம் உதவியே இருங்க, அது போதும். அப்புறம் இந்த பால் வாங்குறது, இந்த கடைக்கு போகிறேன்.

0: அந்த கடைக்கு போறேன்னு ஓடிட்டே இருக்காதீங்க காலில் சக்கரத்தை கட்டிக்கிட்டு. சரியா?
1: என்ன கேட்டா ரிட்டையர்மெண்ட்டே தேவையில்லாத ஒண்ணு. வேலைக்கு ஓய்வு கொடுக்க கூடாது. ஆ, என்ன செய்யறது, மற்றவங்களுக்கும் வழி விடணும்ல. சரி, இனிமே காலத்தை நல்லபடியா ஓட்டணும், குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நல்லா கவனிச்சுக்கணும். சரி, பார்த்துக்கலாம். அப்பா,
2: நீங்கள் இன்னைக்கு தான் ரிட்டையர் ஆக போறீங்கன்னு அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்கல்ல?
1: ஆமாம், அதை
2: நான் கேட்டேன். நான் வேணா உங்களை ஆஃபீஸில் கொண்டு விடட்டுமாப்பா?
1: வேண்டாம்ப்பா, நானே போயிட்டு வரேன். நீ வேலைக்கு கிளம்பு. கோமதி, சாயங்காலம் கொஞ்சம் லேட்டாக வருவேன். ஒருவேளை லேட் ஆச்சுன்னா ரவி நீ வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கப்பா.
2: ஆ, சரிப்பா. அப்பா ஜாகிரதையாக போயிட்டோப்பா.
1: கோமதி, கோமதி.
0: ஆ, இதோ வரேங்க, வரேன் வரேன். உள்ள வாங்க. ஏன் இவ்வளவு நேரம்? இந்த பாருங்க, வெயில் வேற அதிகமா இருக்குல்ல.
1: ஆமா கோமதி, பிஎஃப் ஆபீஸ் வரைக்கும் போயிருந்தேன். சர்டிபிகேட் எல்லாம் வெரிஃபை பண்ண வேண்டியிருந்தது. அங்க கூட்டம் அதிகமா இருந்தது.
0: ஓ,
1: அங்கே இருந்து முடிச்சிட்டு போலாமே நினைச்சு அப்படியே உட்காந்துட்டேன். வேலை முடியறதுக்கு நேரம் ஆகி போச்சு.
0: சரி சரி, உள்ள வாங்க, வந்து உட்காருங்க. மோர் கொண்டு வரட்டுமா? வயசான காலத்துல தனியா போவாதீங்க. எங்க போனாலும் ரவிய கூடவே கூட்டிட்டு போயிருக்கலாம்ல.
3: அம்மா, அம்மா, எங்க இருக்க?
0: யாரு? அடரே சீதா, வாமா வா வா வா வா. என்னம்மா இப்படி திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? வழக்கமா நீ எப்பவுமே ஒரு போன் போடுவல்ல. சரி சரி, என்னாச்சு? சரி, உள்ள வா, முதல்ல நீ உள்ள வா.
3: ம்,
1: வா சீதா. மாப்பிள வரலையா? அம்மா, என் பேர ரகு, எங்க இருக்கான்?
3: அவரு வேலைக்கு போயிட்டாருப்பா. உங்க பேர் என்ன? கிரீச்ல விட்டுட்டு வந்தேன். அது சரி, ரவி எங்க இருக்கான்?
2: நான் இங்கதான் இருக்கேன். என்ன, காலையிலே வந்திருக்கேன்?
3: ஆமாண்டா, எல்லாம் உன் விஷயமா தான்.
2: ஏன் விஷயமாவா? என்ன சொல்ற, புரியலையே.
0: ஏய், என்னன்னு சொல்லுமா, இப்படி சஸ்பென்ஸ் வச்சுக்கிட்டு இருக்காத.
3: அம்மா, போன வாரம் ரவிக்கு ஒரு வரன் பாத்துக்கறதா சொன்னேன்ல?
0: ஆமா, அதுக்கு இப்ப என்ன?
3: அவங்களுக்கு ரவிய ரொம்ப புடிச்சு போச்சா. அவன் வேலை பாக்குற ஆபீஸ்ல போய் விசாரிச்சிருக்காங்க. இவனை யார்தான் குறை சொல்லுவாங்க சொல்லுங்க.
1: ரொம்ப நல்லதா போச்சு. கோமதி, அடுத்து நாம என்ன செய்யணும் சொல்லு. நமக்கும் ஒரு கடமை முடிஞ்சிடும் இல்லையா?
3: ஆமாப்பா, பொண்ணு பேரு மாலா, நல்ல லட்சணமா இருக்கா, பிஏ படிச்சிருக்கா, வேலைக்கு போகல, படிப்பு முடிச்சு ஒரு வருஷம் தான் ஆகுது. இந்த சம்பந்தம் பிடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. நீங்க என்ன சொல்றீங்க?
0: இல்ல, நாங்க சொல்றதுக்கு என்னமா இருக்கு? முதல்ல ரவிக்கு பிடிச்சா போதும். டேய், நீ என்னடா சொல்ற?
3: அதுவும் சரிதான். ஏண்டா, இந்தா பொண்ணோட போட்டோ, நல்லா பாரு. அப்புறம் இந்த வாரத்துல ஒரு நல்ல நாளா பார்த்து பொண்ணு வீட்டுக்கு போலாம். என்னப்பா, என்ன சொல்றீங்க?
1: சரிமா, போலாம். அதுக்கு முன்னாடி நான் ஜோசியில பாத்து ஒரு நல்ல நாளா பார்த்து குடிச்சு வாங்கிட்டு வந்துடுறேன்.
0: ஆ, சரி சரி, முதல்ல அந்த வேலையை பண்ணுங்க. டேய் ரவி, என்ன உனக்கு சம்மதம் தானே, எதுவும் சொல்ல மாட்டேங்கிற?
2: என்னமா, நீங்க பாத்து சொன்னா சரிதாம்மா.
3: ரொம்ப வெக்கப்படுறாம்மா. சரி சரி, அப்போ மத்த விஷயம் எல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். சரியா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். வரேம்மா, வரேன்பா.
1: சரிம்மா.
2: சரிக்கா.
1: சீதா, சீதா.
3: அப்பா, வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? வாங்கப்பா, இப்படி உள்ள வந்து சோஃபால உட்காருங்க. இந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எப்படி இருக்கீங்கப்பா?
1: நல்லா இருக்கம்மா. வீட்ல பெருசா வேலை எதுவும் இல்லல்ல. புண்ணியத்துல ஒரு வழியா ரவிக்கு நல்ல இடத்துல சம்பந்தம் பண்ணிட்டோம். இனிமே எனக்கு என்ன வேலை? வீடு வாசல்னு பொழுது போகுது. ஆனா ஆபீஸ்ல ரிட்டையர்மெண்ட் சம்பந்தமா கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, அதான் வர முடியல. ஆமா, மாப்பிள்ள எங்க போயிருக்காரு?
3: அவரு ஆபீஸ் வேலையா திருச்சி வரைக்கும் போயிருக்காருப்பா. வர ரெண்டு நாள் ஆகும்.
1: சீதா.
3: அப்பா.
1: சீதா.
3: அப்பா.
1: அம்மா, எனக்கு கொஞ்சம் நெஞ்சு வலிக்குது.
3: அப்பா,
1: என்ன பண்றதுன்னு தெரியல.
3: என்ன ஆச்சு? ஐயோ, அப்பா, அப்பா என்ன செய்து? அப்பா, அப்பா, அப்பா, அப்பா பயப்படாதீங்கப்பா. அப்பா இருங்க. அப்பா
1: மூச்சு விட கூட முடியல.
3: ஆஸ்பத்திரிக்கு போலாம்.
1: அம்மா, என்னால தாங்கிக்க முடியலமா.
3: ஒரு நிமிஷம் இருங்கப்பா, ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ, ஹலோ ரவி, எங்க இருக்க? உடனே வாடா, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அப்பா, அப்பா பயப்படாதீங்கப்பா, இப்ப ரவி வந்துருவான், ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம்.

0: ரவி, அப்பாவுக்கு எப்படி இருக்குடா? ரொம்ப பயமா இருக்குடா. டாக்டர் என்ன சொல்றாரு சொல்லுடா.
1: இப்ப எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாருக்கா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாரு.
0: கடவுளே, ரவி ரவி ரவி, ஐயோ அப்பாவுக்கு என்னடா ஆச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நல்லா தானடா இருந்தாரு, இப்ப என்னடா ஆச்சு அவருக்கு? ஐயோ கடவுளே, கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. கடவுளே, அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது.
2: இந்த பேஷண்ட் கூட வந்தவங்க யாரு?
1: நாங்க தான். எப்படி இருக்கு?
2: சாரி, அவருக்கு மறுபடியும் அட்டாக் வந்துருச்சு. நாங்க எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தோம், ஆனாலும் அவரை எங்களால காப்பாத்த முடியல.
3: என்னங்க மாமா, காரியம் முடிஞ்சு ஒரு மாசம் ஆக போகுது, இன்னும் மச மசன்னு இருந்தா என்ன அர்த்தம்?
1: நீ என்ன சொல்ற மாலா?
3: சொரக்கால உப்பு இல்லன்னு.
1: சரி சரி, கோபப்படாத, என்ன பண்ணணும் சொல்லு.
3: ஆமா, காரியம் முடிஞ்சதும் தனியா போற வழிய பாக்கலாங்க, அத விட்டுட்டு என்னென்னவோ செய்றீங்க.
1: சரி, நான் இன்னைக்கு பேசிடுறேன், ஒன்னும் கவலைப்படாத, சரியா? அம்மா, அம்மா எங்க இருக்க?
4: இங்கதான் இருக்கேன், சொல்லுப்பா என்ன விஷயம்.
1: அம்மா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதான்
3: என்னங்க வளவளன்னு டக்குன்னு சொல்ல வந்தத படிச்சுன்னு சொல்ல வேண்டியது தானே?
4: என்னமா மாலா, அவனை போய் இப்படி மிரட்டுற, கொஞ்சம் பொறுமையா பேசுமா.
3: அப்புறம் என்ன செய்ய சொல்றீங்க அத்த? எல்லாத்துலயும் இவர் இப்படித்தான், உடனே விஷயத்த சொல்ல மாட்டாரு, அதான் சத்தம் போட்டேன்.
4: சரி சரி, கொஞ்சம் பொறுமையாயிரு, அவனே சொல்லுவான். ரவி, என்னன்னு சொல்லுப்பா.
1: அம்மா, சுத்தி வளைக்காம சொல்றேம்மா, நானும் மாலாவும் தனி கொடுத்தனும் போலான்னு முடிவு செஞ்சிருக்கோம்மா.
4: என்னடா என்னடா, திடீர்னு இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுற? இந்த நேரத்துல எப்படி பேசலாமா?
3: அப்புறம் எப்ப பேசுறது அத்த? நாங்களும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்கிறது? அதனாலதான்
0: என்ன பேசுறீங்க நீங்க? அப்பா அம்மாவோட இருந்த வரைக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? கல்யாணம் ஆகி 2 வருஷம் கூட ஆகல, அவங்க என்ன குறை வச்சாங்க உங்களுக்கு? இல்ல இங்க யாராவது வந்து தொந்தரவு பண்ணாங்களா? இப்ப என்னடா, அப்பா இறந்து 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள தனி கொடுத்துடும் போறேன்னு சொல்றது சரியா?
3: அத்த, தனியா இருந்தாலும் நாங்க அவங்கள நல்லா பாத்துப்போம், கைவிட மாட்டோம்.
0: கேக்குறதுக்கு நல்லா இருக்குமா, ஆனா ஊர் உலகம் என்ன சொல்லும்? என்னவோ உங்களை கொடுமைப்படுத்தி வழிய அனுப்பிட்டாங்கன்னு நினைச்சுக்க மாட்டாங்களா? இப்படிப்பட்ட நேரத்துல அம்மாவுக்கு ஆதரவா இருக்காம தனியா போற அளவுக்கு என்ன குறைய கண்டீங்க? ஏ ரவி, இது உனக்கே நல்லா இருக்கா?
1: அக்கா, நான் குறை எதுவும் சொல்லவே இல்ல, அம்மாவுக்கு என்ன தேவையோ அத நான் கண்டிப்பா செய்வேன், நீ இதுல எதுவும் குத்தம் சொல்ல வேண்டாம்.
4: அம்மா, சீதா வேண்டாம் வேண்டாம், நீ எதுவும் சொல்லாத, அவனுக்கே இது தெரிய வேண்டாமா. என்னால அவங்களுக்கு தொந்தரவா இருக்க முடியாதுமா, என் வழியை நான் பாத்துக்கிறேன், யாரையும் நம்பி நான் இல்லம்மா. அவங்க ஒரு முடிவை எடுத்துட்டாங்க, அப்புறம் நாம தடுத்தா அப்படியே விட்டுருவா போறாங்க. ரவி, உனக்கு எது சரின்னு படுதோ அதையே செய்ப்பா.
3: மாமா சொத்துக்களை பிரிக்கணும்.
0: என்ன மாலா இது, இப்படி பேசுற? சொத்து பத்தினா பேசுற? உங்களோட யாரும் எடுத்துக்க போறது இல்ல.
1: அக்கா, மாலா சொல்றத தப்பா எடுத்துக்காத, அப்பாவோட சொத்துக்களை 2 பங்கா பிரிக்கணும், அதனாலதான்.
0: என்ன சொன்ன, 2 பங்காவா? அப்புறம் எனக்கு
1: இது என்ன வேடிக்கை? அப்பாவுக்கு அப்புறம் அவரோட சொத்துக்கு நானும் அம்மாவும் தானே உரிமை கொண்டாட முடியும், அதுக்காகத்தான் நாங்க தனியா போக முடிவு பண்ணோம்.
0: என்ன விளையாடுறியா? பொண்ணுக்கு 1 பங்கு கொடுக்கணும் தெரியுமா?
1: அப்படிலாம் தர முடியாது, உன் வீட்டுக்காரர் நல்லா சம்பாதிக்கிறார்ல, அப்புறம் என்ன?
4: ரவி, போது நிறுத்து, நல்லா இருக்குடா, ரொம்ப நல்லா இருக்கு நீ பேசுறது. இப்படி எல்லாம் நீ பேசுவேன்னு நினைச்சு கூட பாக்கலப்பா, நினைச்சு கூட பாக்கல.

0: அம்மா, என்னம்மா இது? இப்படி சாப்பிடாம அப்பா நினைப்பாவே இருந்தா என்னம்மா செய்யறது? உன் உடம்புக்கு என்னதுக்காகும்?
1: எனக்கு ஆதரவா எப்பவும் கூடவே இருந்த மனுஷன் இப்படி திடீர்னு போயிட்டாரு. காணாம போன மாதிரிதான் இருக்கு. ஆனா இனிமே நான் எப்படி இருக்க போறேன்னு எனக்கு தெரியலம்மா, தெரியல.
0: அம்மா அம்மா அழாதம்மா. எங்களுக்கு ஒன்னு விட்டா வேற யாரு இருக்கா சொல்லு. நான் மட்டும் அப்பா இல்லாம எப்படிமா நிம்மதியா இருக்க முடியும் சொல்லு. நானும் உன்ன மாதிரி புலம்பி அழுதுகிட்டே இருந்தா உனக்கு யாருமா தைரியம் சொல்லுவா?
2: கோமதி, கோமதி.
0: யாரு? ரமேஷ் மாமாவா? வாங்க மாமா, உள்ள வாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் உங்களை பாக்குறோம். எப்படி இருக்கீங்க மாமா?
3: நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க?
0: ஏதோ இருக்கோம் மாமா, உள்ள வாங்க, இப்படி உட்காருங்க. அம்மா உள்ளதா இருக்காங்க, எங்க கூப்பிடுறேன். அம்மா அம்மா அம்மா.
1: என்னம்மா என்ன ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க?
0: இங்க வாமா, யார் வந்திருக்கான்னு
1: பாரு.
3: ரொம்ப வருத்தமா இருக்கு. நல்லா இருந்த மாதவன் உடம்புக்கு என்ன ஆச்சு? அவன் இறந்த செய்தியை என்னால நம்பவே முடியலம்மா. எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். என்ன பிரச்சனை வந்தாலும் உடனே கூப்பிடுங்க. அடுத்து என்ன செய்யணுமோ அதுல கவனம் செலுத்துங்க. ஆமா, ரவி எங்க இருக்கான்? வேலைக்கு போயிருக்கானா?
0: ஆமா, அவன் வேலைக்கு போயிட்டாலும் அவன் செஞ்சதை கேட்டா உங்களுக்கு கோவம் தான் வரும் மாமா. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப பிரச்சனை பண்றான். அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எல்லா காரியத்தையும் முன்ன நின்னு செஞ்சான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவன் இங்க வர்றதே இல்ல. எப்பவாவது வந்து பாத்துட்டு போறான். என்ன செய்யறதுனே புரியல மாமா.
3: நீ என்னமா சொல்ற? ரவியினால பிரச்சனையா? நம்பவே முடியல. அப்படி என்ன நடந்துச்சுமா?
1: இப்ப அவன் கவலை என்ன தெரியுமா? என்ன, யாரு கவனிக்கிறது, யாரு பாத்துக்கிறது, இதுதான் அவன் பிரச்சனையே.
3: அவன் தானே அம்மாவை நீ கவனிச்சுக்கணும், அதானே முறை?
0: நீங்க சொல்றது சரிதான் மாமா. ஆனா ரவி சண்டை போடுறான். எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம், ஒன்னும் பலன் இல்ல.
3: என்னமா இது, அநியாயமா இருக்கு. பெற்றவங்களை பிள்ளைங்க தானே பாத்துக்கணும். பொண்ணுங்க கட்டி கொடுத்த வீட்டுல தானே இருப்பாங்க. அங்க போய் யாராவது அம்மாவை வச்சுக்க முடியுமா? அத புகுந்த வீட்டுக்காரங்க ஏத்துக்குவாங்களா?
0: அது கூட பரவாயில்ல மாமா, சொத்தை உடனே பிரிக்கணுமா? இதுல ஒரு பைசா கூட எனக்கு தரமாட்டாங்களாம்.
3: ஐயோ,
0: கல்யாணம் செஞ்சு கொடுத்ததே போதும், இதுக்கு மேல உனக்கு சொத்து கித்தெல்லாம் ஒன்னும் கிடையாதுன்னு சொல்றான்.
3: ரவிய நல்ல பையன் நினைச்சேன், இப்படி செய்யறானே. சரி, ஒன்னும் கவலைப்படாதீங்க, நீங்க ரெண்டு பேரும் நல்ல முடிவா எடுக்கலாம். அப்போ நான் புறப்படுறேன். நான் இருக்கேன் கோமதி, பிரச்சனையை சுமூகமா பேசி முடிப்போம். அப்புறம் நான் வரட்டுமா?
0: சரிங்க மாமா,
4: வாங்கல்ல.
5: என்னங்க, எங்க இருக்கீங்க?
6: நான் இங்க தான் இருக்கேன், என்ன விஷயம் சொல்லு.
5: ஆமா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசாதீங்க. மாமாவோட பணம், சொத்து, நகை எல்லாம் என்ன ஆச்சு, அதை எப்ப கேட்க போறீங்க? இல்லன்னா உங்க அக்கா அப்படியே யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு நம்மள நடு தெருல விட்டுருவா.
6: விடுவா விடுவா, இத பாரு, அப்படிலாம் நான் ஒண்ணு நடக்க விட மாட்டேன். கொஞ்ச நாள் ஆகட்டுமேனு இருந்தேன், நீ என்னன்னா இப்படி சத்தம் போடுறிய.
5: அப்புறம் நேத்து யாரோ உங்க தூரத்து சொந்தமா ரமேஷ் சொன்னாங்க, அவரு உங்க அம்மா கிட்ட போய் பேசிருக்காரு.
6: உனக்கு யார் சொன்னா?
5: ஆமா, இது கூட தெரியாத மண்டு தானே நீங்க. பக்கத்து வீட்டுல இருக்கிற மரகதம்மா
6: சொன்னாங்க. காரியம் எல்லாம் மீறி போகும் போல இருக்க.
5: அது கூட பரவாயில்லைங்க, அவர் சொன்னதுதான் இப்ப நமக்கு பிரச்சனையா இருக்கு.
6: அப்படி என்ன பிரச்சனை?
5: சீதாவுக்கு சொத்துல பங்கு தரமாட்டோம்னு சொன்னோம்ல, அத கேட்டவரு ரெண்டுல ஒண்ணு பாத்துருவோன்னு கோவமா சொல்லிட்டாராம்.
6: வரட்டுமே, என்ன சொல்றாருன்னு தான் பாப்போம். இங்க பாரு, நம்ம தரப்பு நியாயத்தையும் சொல்லுவோம். நீ எதுக்கும் கவலைப்படாத,

0: ஹலோ ஹலோ ரவி, நான் ரமேஷ் மாமா பேசுறேன். நல்லா இருக்கியா?
1: நான் நல்லா இருக்கேன் மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க? எப்ப ஊர்ல இருந்து வந்தீங்க?
0: நான் ஊர்ல இருந்து வந்து ரெண்டு நாள் தான் ஆகுது. நான் நல்லா இருக்கேன். ஆமா, நீ எப்படி இருக்க? இப்ப எங்க இருக்க?
1: நான் வீட்டுல தான் இருக்கேன் மாமா. என்ன விஷயம் மாமா?

0: ஒன்றும் இல்லை, சும்மா தான் உன்னை கொஞ்சம் அவசரமாக பார்க்கணும். இப்போ நான் உங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கேன், நீ இங்கே கொஞ்சம் வந்துட்டு போக முடியுமா? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னப்பா சொல்கிற?
1: சரி மாமா, நான் கண்டிப்பாக வரேன், வெயிட் பண்ணுங்க.
2: மாமா, ரவி என்ன சொல்கிறான்?
0: வரோன்னு சொன்னாமா, வரட்டுமே, என்ன சொல்கிறான்னு கேட்போம். இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துடலாம்.
3: அண்ணே, எதுவும் சண்டை சச்சு இல்லாமல் பார்த்து சுமூகமாக பேசி முடியுங்க. என்ன
0: வரட்டும்மா, நாம் ஏன் பயப்படணும்? நான் எல்லாம் பார்த்துக்கிறேன், எதுக்கும் கவலைப்படாத. நம்ம பேச்சை மீறி என்ன செய்துட போகிறான்?
3: அப்படி கேட்டால் தான் ரொம்ப சந்தோஷமாச்சே, அதை மீறி பேசினா தான் சிரமமே. எப்படியோ நீங்களாக பார்த்து ஒரு நல்ல முடிவெடுங்க. கடைசி காலத்தில் எதுக்கு இந்த பசங்க கிட்ட வம்பு தும்புன்னு தான் நினைக்கிறேன்.
2: என்னம்மா நீ இப்படி விரக்தியாக பேசுகிற? பெத்தவங்களுக்கு எதிராக யார் தப்பு செஞ்சாலும் அவங்களுக்கு தான் கெடுதல் நடக்கும். அதனால மாமா எடுக்கிற முடிவு நல்லதா தான் இருக்கும்.
3: வா பரவி, எப்படி இருக்க? மாலா எப்படி இருக்கா?
4: எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா, நீ எப்படி இருக்க?
3: ஏதோ இருக்கேன். சரி, 10 நாளாவது ரெண்டு பேரும் என்ன ஏதுன்னு வந்து ஒரு தடவையாவது பார்த்தீங்களாடா?
4: அம்மா, அது அது வந்துமா, வேலையா போச்சு. அதான்,
2: உனக்கு மட்டுமா வேலை? எல்லாருக்கும் தான் வேலை இருக்கு. சரி சரி, அதை விடு.
0: ரவி, என்னப்பா இது? அப்பாவுக்கு இப்படி ஆச்சரியன்னு எல்லாரும் சோகத்தில் இருக்காங்க, நீ தானே அவங்களுக்கு ஆதரவாக இருக்கணும். சரிப்பா, அதெல்லாம் போட்டோம், இப்படி வந்து உட்காரு. நீங்கள் இந்த குடும்பத்தில் ரொம்ப முக்கியமானவங்க. உங்களை மாதவன் வளர்த்து ஆளாக்கி நல்லா படிக்க வச்சு பொறுப்பாக வளர்த்துருக்கான். அப்போது நீ எப்படி இருக்கணும்?
4: அது வந்து மாமா கொஞ்சம் பிரச்சனை.
0: என்னப்பா பிரச்சனை? உங்களை நல்ல பிள்ளைங்களாக நினச்சி தானே அப்பா அம்மா வளர்த்தாங்க. ஆனால் நீங்களாம் அதை மறந்துட்டு இப்படி அம்மாவை தனியாக தவிக்க விட்டுட்டு சொத்து அது இதுன்னு பிரச்சனை பண்ணுறீங்க. இது உங்களுக்கே நல்லா இருக்காப்பா?
4: ஐயோ மாமா, நீங்கள் எங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அம்மா மேலே பாசம்லாம் இல்லைன்னு நினைக்காதீங்க மாமா. அப்பாவை இழந்து தவிக்கிறோம், நாங்கள் ஒன்றும் அம்மாவை கைவிடலையே.
0: அவ்வளவு பாசம் வச்சிருக்கிற நீங்கள் உங்கள் அப்பா பேரை கடைசி வரைக்கும் தக்க வச்சு மாதவன் பிள்ளைங்க நல்லவங்க தான்னு நிரூபிக்கணும் இல்லையா?
4: இப்போ நாங்கள் என்ன தப்பு செஞ்சிட்டோம் மாமா, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க?
0: சரிப்பா, சுற்றி வளைக்காமல் நேராக விஷயத்துக்கு வரேன். அப்பா இறந்த பிறகு அம்மாவை யார் பார்த்துக்கிறதுன்னு போட்டி போடுறேன், இதுக்கு என்ன அர்த்தம்?
4: மாமா, அது வந்து நான் பார்த்துக்க மாட்டோம்லாம் சொல்லலையே.
0: சரிப்பா, அதை விடு. உங்கள் அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க, உங்கள் எல்லாரையும் ஒரே மாதிரி நினச்சி தான் வளர்த்தாரு. ஆனால் அப்பா சேர்த்த சொத்துக்களை உனக்கு மட்டும்தானே சொந்தம் கொண்டாடுறது ஏன்?
4: மாமா நீங்களே சொல்லுங்கள். சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு எல்லா தேவைகளையும் செஞ்சிட்டோம், நிறைய செலவழிச்சிட்டோம். புகுந்த வீடு தானே இனிமே சீதாவோட சொத்து. அப்படி இருக்கும்போது நாங்க எதுக்கு கொடுக்கணும்?
2: அதுக்காக எனக்கு எதுவுமே தர முடியாதுன்னு ஏன் சொல்லணும்? அப்பா சொத்துல மகளுக்கும் பங்கு உண்டுன்னு சட்டம் இருக்கு, சொத்துரிமை பத்தி தெரியாதா?
4: அதெல்லாம் சரிதான், உனக்கு இப்ப என்ன குறைச்சல்? இந்த சொத்து தான் உனக்கு முக்கியமா? மாப்பிள நல்லா தானே உன்னை வச்சிட்டு இருக்காரு, அதானே நாங்க கேக்குறோம்?
2: அத நான் முடிவு செய்யறேன். சரி, அதெல்லாம் விடு. அம்மாவை வச்சு பார்க்க முடியாதுன்னு ஏன் சொன்னேன்?
4: அது வந்து என் பிள்ளைய பார்த்துக்கவே முடியல. வேளா வேளைக்கு மாலாவால சமைச்சு கொடுக்கவோ பராமரிக்கவோ முடியாது. அதுக்காக நாங்க அம்மாவெல்லாம் விட்டுற மாட்டோம்.
0: சரி, அதையெல்லாம் விடுப்பா. இப்படி எழுத்தோம் கவுத்தோம் இருந்தா ஊர் உலகம் என்ன சொல்லணும்னு கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாம். இப்போ உன் ஒய்ஃபு கொடுக்கற உரிமையை ஏன் பெத்த அம்மாவுக்கு கொடுக்க மறுக்கிற? இதுக்கு காரணம் கேட்டா அம்மாவுக்கு வயசாயிடுச்சு, அவங்களால வேலை பார்க்க முடியாதுன்னு ஒரே வரியில பதில் சொல்லிடுவேன். சரி, இப்போ முடிவா ஒன்று சொல்றேன், இதை கேட்டுக்க. அப்பா சொத்தை 3 பிரிக்கணும், அம்மாவை உங்ககிட்ட தான் வச்சுக்கணும். இதுக்கு ஒத்துக்கலைன்னா வேற என்ன செய்யலாம்னு யோசிக்கணும். என்ன சொல்ற
3: அண்ணே? அதெல்லாம் வேண்டாம் அண்ணே, விடுங்க. நான் தனியாகவே இருந்துக்கிறேன், யாரும் என்னை பார்த்துக்க வேண்டாம். என்னால் தனியாக இருக்க முடியும். என் கணவர் உயிரோடு இருக்கும்போது எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ இல்லையோ, நான் எப்படி தைரியமாக இருக்கணுங்கிறத மட்டும் நல்லாவே சொல்லி கொடுத்துருக்காரு. நான் ஒருத்தர் பின்னாடியும் போக மாட்டேன்னு. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கண்ணே, நீங்கள் பாருங்க.
2: அம்மா, என்ன பேச்சு இது? இது உன்னோட உரிமை மட்டும் இல்லை, எங்களோட கடமை. அப்பா உனக்காக என்ன குறை வச்சாரு? நீ பேசாம இருமா. இவங்களுக்கு தேவை பாசம் எல்லாம் இல்ல, பணம் சொத்து, அது மட்டும்தான்.

0: பந்தம்லாம் வேண்டாம். தனியா வாழ்ந்து பழகிட்டாங்க. செல்லு, டிவி, சினிமா, இதுதான் இவங்களோட உலகம்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. நாங்கெல்லாம் அப்பா அம்மா சொந்தம் பந்தத்துக்கு ஏங்கி தவிக்கிறோம். இது புரியவே மாட்டேங்குது.
1: சீதா, நீ ஒன்றும் பதட்டப்படாத. உன் தம்பி நல்லா யோசிக்கட்டும், ஒரு முடிவுக்கு வரட்டும். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் மாதவன் குடும்பம் ஒத்துமையாக இருக்கணும். ஊர் உலகம் கை நீட்டி பேசக்கூடாது, அவ்வளவுதான்.

0: அவர் பேசுறது கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கல. சட்ட உதவி மையத்துக்கு சீதா போனா நம்ம நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா?
1: ஆமாங்க, நீங்க சொல்றதுலயே நியாயம் இருக்கு. இது நம்ம குடும்ப பிரச்சனை தான், சுமூகமா முடிக்கணும். ஏன் சீதா இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறா? தம்பி வேண்டான்னு முடிவு செஞ்சிட்டாளா என்ன?
0: அதான் எனக்கும் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஒண்ணு பண்ணலாமா? பேசாம ஒரு பத்திரத்துல கையெழுத்து வாங்கிடுவோம்.
1: ஆமா, அப்படியே அவ போட்டு தந்துட்டு தான் மறு வேலை பாப்பா. அதெல்லாம் செய்ய மாட்டா, நம்மள படுத்து எடுத்துருவா. என்ன செய்யறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
0: சரி, அப்புறம் அம்மாவை யார்கிட்ட கொண்டு போய் விடுறது?
1: இப்படி நாம மாத்தி மாத்தி பேசி குழப்பிக்காம அடுத்து என்ன செய்யலாம்னு நல்லா சிந்திச்சு ஒரு முடிவு எடுக்கணும்.
0: நீ சொல்றதும் சரிதான். நானும் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள், வக்கீல் எல்லார்கிட்டயும் யோசனை கேட்டு பாத்துட்டேன். அவங்க சொல்றது என்னன்னா, முடிஞ்சா அம்மாவை வீட்டுல வச்சுக்க பாருங்க, இல்லன்னா ஒரு நல்ல முதியோர் இல்லமா பார்த்து சேர்த்து விட்டுருங்கன்னு சொல்றாங்க. அதான் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது.
1: நல்ல யோசனை தான், ஆனா அதுக்கு உங்க அம்மா ஒத்துக்கணுமே.
0: அதுவும் சரிதான். அதே நேரம் இந்த ஊர் உலகம் என்ன சொல்லுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. சொத்துக்காக பெத்த அம்மாவை வீட்டை விட்டு விரட்டிட்டு நடு ரோட்ல நிக்க வச்சுட்டான் மாதவனோட பையன் அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்?
1: அப்படின்னா சீதா வீட்லயே இருக்கட்டும், அவங்களுக்கு என்ன செலவாகுதோ அதை நம்மளே குடுத்துடலாமே.
0: இதுக்கு சீதா சம்மதிக்கணுமே. அதுக்கு மேல மாப்பிள்ள அதுக்கு ஆதரவு தரணும். அதுக்கு நாம ஒரு பங்கு கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அப்படி பார்த்தா சீதாவுக்கு ஒரு பங்கும் அம்மாவுக்கு ஒரு பங்கும் நாம கொடுக்கணும். இதுல எந்த சமரசமும் செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி, நாளைக்கு ரமேஷ் மாமா கிட்ட சொல்லி பார்ப்போம், அவர் என்ன சொல்றாருங்கிறதையும் பார்ப்போம்.
2: என்ன கோபதி, சொத்து விஷயத்துல என்ன முடிவு எடுத்திருக்க?
3: நான் என்னென்ன சொல்றது, ரவி ஒரு முடிவோட இருக்கான், அவன் இஷ்டப்படியே நடக்கட்டும். பெத்தவளை வச்சுக்க போட்டி போடுற பிள்ளைங்களோட இருக்க எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைன்னு விட்டுருங்க.
4: மாமா, அம்மா விரக்தியில அப்படி பேசுறாங்க. அன்புனா என்னன்னு தெரியாத உலகம், மனுஷங்க இவங்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் இது போல பலர் வாழ்க்கையில நடக்கும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. பேசாம நானே அம்மாவை பாத்துக்கிறேன் மாமா. என் வீட்டுக்காரரு இவங்க மாதிரி குணம் கிடையாது, அம்மாவை இழந்தவர். அதனால பாசம்னா என்னன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அவர் பெத்த அம்மாவை போல என் அம்மாவை பாத்துக்குவாரு. அதுக்காக சொத்துல சம உரிமையை என்னால விட்டு கொடுக்க முடியாது மாமா. இது என் உரிமை. இவ்வளவு தூரம் கணக்கு பார்க்கும் போது நான் அதே மாதிரி இருக்க வேண்டாமா சொல்லுங்க.
0: மாமா, நாங்களும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம், அதையும் கொஞ்சம் கேளுங்க.
2: சரிப்பா, உன் முடிவு என்னன்னு எடுத்து சொல்லு.
0: மாமா, இப்போதைக்கு அம்மா சீதா வீட்லயே இருக்கட்டும், அவங்களுக்கு என்ன தேவையோ செலவோ அதை நான் கொடுத்துறேன்.
4: ரொம்ப சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷம். அம்மாவை நானே பாத்துக்கிறேன், ஆனா என் பங்க மட்டும் பிரிச்சு குடு, பேசாம போயிடுறேன்.
0: என்ன மறுபடியும் பிரச்சனை பண்ற? அதான் அம்மாவோட பாகம் உனக்கு வருது இல்ல.
2: இங்க பாருப்பா, வயசான காலத்துல அவங்க எந்த மாதிரி மனநிலை இருப்பாங்க, தவிப்பாங்கன்னு உனக்கு தெரியாதா? சீதா வீட்டுல விடுறோம், முதியோர் இல்லத்துல விடுறோம்னு ரொம்ப ஈஸியா சொல்றேன். யோசிச்சு பாரு, உனக்கு வயசாகும் போது இதே நிலைமை வந்தா என்ன செய்வ? சரி, உன்னோட பாகத்தை பிரிச்சு எடுத்துக்கிட்டு மிச்சத்தை அம்மாவுக்கும் சீதாவுக்கும் கொடுக்கறதுதான் சரி. சத்தமும் அதுதான் சொல்லுது. இந்த காலத்துல குடும்பத்துல ஒற்றுமை இல்ல, அம்மா அப்பாவை பெரிய சுமையா நினைக்கிறாங்க. இப்படி எல்லாரும் நினைச்சா உலகத்துல எல்லாரும் தனித்தனியா தான்ப்பா இருக்கணும்.
0: மாமா, எங்க நிலைமைய சொல்றேன் கேளுங்க. அம்மாவுக்கு எல்லாம் நாங்க செய்யறோம், அது எங்க கடமை. அம்மா சீதா வீட்டுக்கெல்லாம் ஒன்னும் போக வேண்டாம், இந்த வீட்லயே இருக்கட்டும். அம்மாவை பாத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல வேலைக்காரியா அனுப்புறோம். அப்புறம் என்ன வேணுமோ அதை நாங்க அடிக்கடி வந்து பாத்துக்கிறோம், அவ்வளவுதானே.
2: என்னப்பா நீ மறுபடியும் நீ பிடிச்ச முயலுக்கு மூணு காலுதான்னு பேசுற? இப்படி பேசுவேன்னு நினைச்சு கூட பாக்கல. ரவி, உங்க அம்மா வேணும்னா நானே என் வீட்டுல வச்சு பாத்துக்கிறேன், போதுமா?
3: அண்ணா, என்ன என்ன, நீங்க சும்மா இருங்க அண்ணே. என்னால யாருக்கும் எந்த தொந்தரவும் வர வேண்டாம். எனக்கு சொத்தும் வேண்டாம், ஒரு மண்ணும் வேண்டாம்.
2: என்னமா இது, நீ இப்படி பேசலாமா? இனிமே முதியோர் இல்லங்களே இருக்க கூடாது. ஒவ்வொரு மகனோ மகளோ இந்த நவீன உலகத்துல மத்தவங்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும். சும்மா சொத்து பாகம்னு ஏன் பேசணும்? இன்னைக்கு சம்பாதிக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த சொத்து பத்தெல்லாம் சாதாரணம். ஒவ்வொரு வீட்லயும் நேரம் இல்லாம மன நிம்மதி இல்லாம தவிக்கிறாங்க. எல்லாருமே அன்பும் பாசமும் கிடைக்காதான்னு ஏங்குறாங்க. அது ஏன் உங்களுக்கு எல்லாம் புரிய மாட்டேங்குது?
4: மாமா, என்ன தப்பா நினைக்க வேண்டாம்.

0: எனக்கு அம்மா இருந்தா போதும், அம்மாவை நானே பாத்துக்கிறேன். ரவிக்கு பாடம் கத்து கொடுக்கணுங்கிற எண்ணத்துலதான் சொத்து பாகம் பங்குன்னு எல்லாம் பேசினேன். எனக்கு எதுவுமே வேண்டாம் மாமா, ரவியே எல்லா சொத்தையும் எடுத்துக்கிட்டோம், அவனே அனுபவிச்சுக்கிட்டோம்.
1: ஐயோ அக்கா, என்னக்கா? மாமா, நான் ஏதோ புத்தி கெட்டு போய் இப்படி பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க மாமா. எத்தனை கோடி கொடுத்தாலும் பாசத்தை விலை கொடுத்து வாங்க முடியாதுன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் மாமா. அம்மாவை பத்திரமா நானே பாத்துக்கிறேன், அந்த பொறுப்பை நானே ஏத்துக்கிறேன் மாமா. அம்மா, எது எதையோ பேசி உன் மனசை புண்படுத்திட்டேன், என்ன மன்னிச்சிருமா.
2: ரவி, சீதா, நீங்க ரெண்டு பேரும் சொல்றத கேட்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இப்ப தாண்டா நீங்க ரெண்டு பேரும் மாதவனோட பிள்ளைங்கன்னு நிரூபிச்சிட்டீங்க. மனசு இருக்கே அது 1000 சொல்லும், எது எதுக்கோ ஆசைப்படும், ஆனா அத தன்னோட அறிவால கட்டுப்படுத்தி வாழறவன் தாண்டா உண்மையான மனுஷன். உங்களை பார்த்தாவது பாதை மாறி போன இளம் தலைமுறைங்க திருந்தி வாழட்டும். அன்பும் பாசமும் இருந்தா போதும், இந்த உலகத்துல எதை வேணும்னாலும் ஜெயிக்கலாம். அதனாலதான் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க ரெண்டு பேருமே நல்லா இருங்க.
0: ரொம்ப நன்றி மாமா.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது மாறியது உள்ளம் நாடகம். எழுதியவர் எஸ். ரவீந்திரன். இதில் நடித்துள்ளவர்கள் மாதவனாக டி கல்யாண சுந்தரம் கல்யாண்ஜி, கோமதியாக ஆர். ஸ்ரீலேகா, சீதாவாக எஸ். ஜெயகீதா, ரமேஷாக கே. கண்ணன், ரவியாக சி. ஆனந்த், மாலாவாக லதா வெங்கடேஷ். தொகுப்பு டி. சுஜின்குமார். அமைப்பு ஜே. ஜெயா. படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
4: நேரம் இப்பொழுது 8:40. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் 100.1 FM கோல்டு.
5: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை तथा भारत के हर सैनिक को समर्पित है, पैरामिलिट्री के अर्धसैनिक बलों के हर सैनिक को समर्पित है, रक्षा मंत्रालय से लेकर देश के एक एक नागरिक को ये गीत समर्पित है। हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है। रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूँ। मैं हूँ आपका कैलाश खेर।
6: अदम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना, जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना, हर संकट का समाधान है भारतीय सेना, भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना।

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் திரைகானம். இதில் வேதம் புதித திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கைகள் டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் இரவின் மடியில். இதில் நாடோடி தென்றல் தேவர் மகன் திரைப்படங்களிலிருந்து பாடல் ஒலிக்கிறது. முதலில் நாடோடி தென்றல் திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

0: நாடோடி தென்றல் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி தேவர் மகன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.
1: இஞ்சி ஈடு பழக மஞ்சச்சவா பழக

நேயர்கள், இதுவரை 100.1 FM கோல்டு வழங்கிய இறைவின் மடியில் நிகழ்ச்சியில் நாடோடி தென்றல் தேவர் மகன் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். நிறைவு பெற்றது இறைவின் மடியில்.

0: மெகாஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை. இதில் கண்ணன் என் காதலன், ரகசிய போலீஸ், 115 திரைப்படங்களிலிருந்து பாடல்கள். முதலில் கண்ணன் என் காதலன் திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.
2: கண்கள் இரண்டும் விழி விளக்காது,
3: அப்புறம்

நேயர்கள், 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நினைவில் நின்றவே கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை கண்ணனின் காதலன் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி ரகசிய போலீஸ் 115 திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

0: நான் சொல்றதுக்கு எதுதா பேசுறீங்க? மறுபடியும் சொல்றேன், அவளை பார்க்க நீங்க போகவே கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவளை பார்த்தே தீருவேன்.
0: கூடாதுன்னா கூடாது.
1: போய் தான்
2: என்ன மாதிரி

0: மறுபடியும் சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவகிட்ட போய் பேசுவேன்.
0: கண்டிப்பா சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: கண்டிப்பா சொல்றேன், நான் பேசுவேன்.
0: பேசுவீங்களா?
1: பேசுவேன்.
0: நீங்க பேசுவீங்க?
1: நான் பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: கூடாது.
1: பேசுவேன்.

நேர்கள் நினைவில் நின்றவை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை ரகசிய போலீஸ் 115 திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி ஒளிவிளக்கு திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: எஃப்எம் கோல்டு நேரம் நள்ளிரவுக்கு பின் 2:10. இப்போது கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் இளமை ஊஞ்சலாடுகிறது பிரியா. கிழக்கே போகும் ரயில் திரைப்படங்களிலிருந்து பாடல் கேட்கலாம். முதலில் இளமை ஊஞ்சலாடுகிறது திரைப்படத்திலிருந்து பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியதே.

அந்தன் பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம். உந்தன் பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த மனத்தில்

அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை. அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: எஃப்எம் கோல்டு நிலை நேரம் நள்ளிரவுக்கு பின் 3:10. இப்பொழுது கேட்கலாம் இனிய ராகம். உஸ்தாத் அலாவுதீன் கான் அவர்களின் சரோட்டிசை, அதைத் தொடர்ந்து அமர் சங்கீத் அவர்களின் வயலினிசையாக என கேட்கலாம். முதலில் உஸ்தாத் அலாவுதீன் கான் அவர்களின் சரோட்டிசை கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு நிலை நேரம் அதிகாலை 4:10. நிகழ்ச்சியை இப்போது கேட்கலாம். பொங்கும் மங்களம். பாடியநல்லூர் இ பழனி அவர்களின் நாகஸ்வரிசை கேட்கலாம். கரிக்காமலை கேஎஸ் ஆறுமுகம் அவர்கள் தவில். உன்னடியே கதி, பகுதாரி ரகம் ஆதித்தாளம், ஜி என் பாலசுப்ரமணியம் இயற்றியது.

அடுத்து வரவேணும் வடிவேலனே என்று தொடங்கும் கே.எஸ். கிருஷ்ணமூர்த்தி இயற்றிய பாடல் நாகவல்லி ராகம் கண்டச்சாப்புத்தாளம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: எஃப்எம் கோல்டில் நிலைத்த நேரம் காலை 5:10. இப்பொழுது கேட்கலாம் புலரும் பொழுது நிகழ்ச்சியின் முதலில் வடைமாலை திரைப்படத்துக்காக டாக்டர் எம். பாலமுருளிகிருஷ்ணா பாடிய பாடல்.

அடுத்து வருவான் வடிவேலன் திரைப்பட்டுக்காக சிறுகழி எஸ் கோவிந்தராஜன், டி எம் சவுந்தரராஜன், எம் எஸ் விஸ்வநாதன் ஆகியோர் பாடிய பாடல்.

குமரனை பார்த்து கழித்திருப்போ அவன் சத்திய கோயிலில் காவடி தூக்கியே தன்னை